வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸ் பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 5ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 5ஆம் நாள், 2026வது ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை.

நேரம் காலை 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நேர்கள் கேட்கவிருப்பது குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 84, அதிகாரம் விருந்தோம்பல். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. நல்ல விருந்தினராக வந்தவரை முகமலர்ச்சியோடு போற்றி உபசரிப்பவர்களின் வீட்டில் திருமகள் மனமகிழ்ந்து தங்கி வாழ்வாள். குரலும் விளக்கமும் மீண்டும். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். நல்ல விருந்தினராக வந்தவரை முகமலர்ச்சியோடு போற்றி உபசரிப்பவர்களின் வீட்டில் திருமகள் மனமகிழ்ந்து தங்கி வாழ்வாள். குரலும் விளக்கமும் கேட்டீர்கள்.

நேர்கள் இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 முன் செல்லடா, 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும். எட்டு மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம் சென்னை அஞ்சலாக, 8:30 மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சல், 10:02 போவோமா ஊர்கோலம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா, 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும். பகல் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சங்கீத சாரல், 12:50 மெல்லிசை, 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல், 1:55 பாடல் ஒன்று. பதினைந்திற்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல்நலம் சார்ந்த மகளிர் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள். 5:30 திரை இசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம், 7:00 அசம்பிளி ரிவ்யூ, 7:25 ஏறும் ஊரும், 8:00 மனோரஞ்சிதம், 9:15 திரைகானம், 10:00 அரங்கிசை கேட்கலாம், 11:00 வானிலை அறிக்கை மற்றும் நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். நேர்கள் இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேயர்களுக்கான நினைவூட்டல், இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த மகளிர் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள்.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புலனும் நட்பு என்பார் குலமுதன்வன் வள்ளுவன். எமக்கு இவர் இத்தகையவர், இவர்க்கு யாம் இத்தகையவர் என்று நட்பினை புனைந்து கூறின் அது நட்புக்கு இழுக்காம் என்பது விளக்கம். எவ்வளவு நுட்பம், எவ்வளவு மென்மை! ஒரு மயிலிறக வருடல், தென்றலின் இதத்திற்கு ஒப்பானது இவை. வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளோடு பொருத்தி பார்த்தால் முன்னர் தந்த விளக்கங்களையும் உரைகளையும் தாண்டி வண்ண வண்ணமாய்த் தென்படும் வாழ்வியல் நெறிகள் புத்தம் புதிதாய் மிளிரும். மனிதனின் தேடல் என்பது மற்றவர்களை தேடுவதன்று, அவர்களை தேடுவது, தமது மறுபதிப்பைத்தான் தேடுவது. தாங்கள் விரும்புவது தாம் முழுமையடையத்தான், எல்லோராலும் எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை. இதில் மறுபரிசீலனைக்கு இடமில்லை, அது ஏற்கனவே இருப்பதுதான். தேடிக் கண்டடைவதில்தான் சுவாரஸ்யம் இருக்கிறது. மலையால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியுமா? ஆனால் ஏரியால் முடியும். எதுவும் எங்கும் போய்விடவில்லை, தண்ணீர் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறது அவ்வளவே. 1330 குறட்பாக்களிலும் இவற்றைச் சொல்லிப் போயிருக்கிறார் எம் குலமுதல்வன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லுறையில் சிறிது பெரிது என்பதில்லை, உணர்தல் முக்கியம், அது பெருமை தரும். நல்லுரை கேட்க இனிமை தரும், இது வாழ்தலின் பெருமை. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடிகளும் அந்த மரங்களைச் சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ என்பார் பாரதி. அலைகளைச் சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கின்றவர் என்பார் நகுலன். நினைவு ஊர்ந்து செல்கிறது, பார்க்கவும் பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை என்று மீண்டும் கூறுவார் நகிலன். வாழ்வின் சூட்சமம் இது, வாழ்வின் நீட்சிக்கான சூத்திரம் இது, வாழ்தல் என்பதே இதுதான். காலை பொழுதினிலே கண்விழித்து மேனிலை மேல் மேலைச் சுடர்வானை நோக்கி நின்றோம் விண்ணகத்தே என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. மீண்டும் சொல்வோம், காலை காட்சிகள் தூய்மையானவை, தூசிகள் பூசிக்கொள்ளாதவை. அப்பொழுது உதிக்கும் சிந்தனைகளும் தூய்மையானவை, வண்ணம் பூசிக்கொள்ளாதவை. அவை மேன்மையானவர்களின் சொற்களைப் போல நன்முத்துக்களை மட்டும் இழுத்து அணி செய்வோம். இப்பூமியில் எல்லாமே நல்லவனவாகவே இருக்கின்றன, எல்லாமே கொட்டி கிடக்கின்றன. ஒரு பெரிய குவியிலிருந்து எப்படி பிரித்துக் காண்பது? நாம் மனதை திறந்து வைத்துக்கொண்டு அகல கண்களால் பார்க்க பழக வேண்டும் அவ்வளவே. சான்றோர் கண்மை, அவர்களோடு ஒட்டிய உறவு, அவர்களின் சொல் நம்மை மூடியிருக்கும் புகைமூட்டத்தை அகற்றிவிடும். உண்மையில் இவ்வுலகம் ஞானவான்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல்கள் கற்கவும் இங்கு சீருடைய நற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்திங்கு சேர்க்க விலகி வீட்டிலோர் பொந்திலே வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். பெண்களின் கும்மி அவருக்கு குதூகலம் தந்தது, சொற்கள் ஆண்களுக்குமானவையே. அருளுக்கும் அன்பிற்கும் கோயிலாய் என் நெஞ்சில் குடியேறி பயிர்க்கு மழையாயிருக்கின்றே.

0: உம்மை தேடுவேன் என்று தன்னுடைய குரு நிவேதிதாவை போகிறான் பாரதி. உமது மனம் நிறைந்ததான பூமி மற்றும் விண்ணுலகம் இரண்டியுமே நாங்கள் அறிவோம். ஒளி பொருந்திய இயற்கையே, நீ மட்டும் மேலான உலகை அறிவாய். இந்த பூமியில் நடந்து இருப்பிடமாக கொள்வதற்கு மனிதர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய் இயற்கை அளித்த யாசகம். இதில் வாழ்வதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும். கண்களில் தெரியும் பொருளினை கைகள் அறிந்திட மாட்டாவோ? அட, மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதோ என்று பேசுவான் பாரதி. கவிஞர் சொற்கள் வசீகரமானவை, வலிமையானவை, அவற்றை பேணுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா. விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியாலை 999 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை அலைவரிசையில் நாம் இனி கேட்கவிருப்பது பக்தி மாலை. உள்ளத்தில் ஒளிரும் நம்பிக்கை வாழ்க்கையை வலிமையாக்கும். ஒரு நல்ல வார்த்தை ஒரு நாள் முழுக்க மகிழ்ச்சி தரும் என்ற நல்வார்த்தை கூறி உங்களுடன் இணையும் நான் ஆர்ஜே குமுதா. நிகழ்ச்சியில் முதல் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
1: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12 லிருந்து 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 லிருந்து 14 கிலோமீட்டர் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலான மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதனால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு மற்றும் தக்கைப்பூண்டை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கிவிடலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான பேசில்லஸ் சப்டில்ஸ் 2.5 கிலோ என்ற வீதத்தில் 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். இரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன் டெசிம் 1 கிராம் மற்றும் பாசலோன் 2 மில்லி கலந்த நீரில் நனைத்து நடவுவதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும்.

0: தக்காளி பயிர் செய்ய இதுவே நல்ல தருணமாகும். ஆகவே நிலவும் வானிலையை பயன்படுத்தி நிலம் தயார் செய்யலாம். தக்காளி விதைகளை 4 கிராம் ட்ரைகோடர்மா விருடி மற்றும் அரிசி கஞ்சியுடன் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
2: கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு மத்திய அரசின் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூர் ஆதித்யா உட்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமாக எண்ணிம வேளாண் விரிவாக்க மேம்பாட்டாளர், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ப்ரொமோட்டர், மலரியல் வித்தகர்கள் ஃப்ளோரிகல்ச்சரிஸ்ட் மற்றும் அங்கக சாகுபடியாளர்கள் ஆர்கானிக் குரோயர்ஸ் ஆகிய பணி பிரிவுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி சான்றிதழ் வகுப்புகளில் சேர்ந்து பயிலுவோருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சி காலம் 75 முதல் 105 நாட்கள் வரை நடைபெறும். பயிற்சி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை. நாள் 1க்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை நடைபெறும். பயிற்சியாளர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து அருகிலுள்ள பயிற்சி மையத்திற்கு வந்து சென்று பங்கு கொள்ளலாம். உணவு உறைவிட வசதி இல்லை. வயது வரம்பு 14 முதல் 45 வரை. மகளிருக்கு 33 விழுக்காடு முன்னுரிமை வழங்கப்படும். பொருளாதார அடிப்படையில் நலிந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். பயிற்சி வகுப்புகள் ஜூலை 3வது அல்லது 4வது வாரம் முதல் துவங்கும். விருப்பமுள்ளவர்கள் மேலும் விவரங்கள் மற்றும் விண்ணப்பத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9443572956 மற்றும் 9709013747. இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்தும் விவரங்கள் பெறலாம். சிறுபான்மையினர் சமூகத்தினர் மற்றும் முன்னுரிமை பொது பிரிவினர் நலனுக்கான இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாமல் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
0: மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் மூலிகை இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல் குறித்து ஒரு நாள் பயிற்சி நாளை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சார்கோல் குளிரழுத்த முறை சோப்பு, சங்குப்பூ ஈரப்பதமளிக்கும் முகஜல், ஓட்மில் ஷாம்பு, லிப் பாம், மூலிகை டீடான் முகப்பேக் போன்ற இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல், ஆயுஷ் சான்றிதழ் மற்றும் காஸ்மெட்டிக் சான்றிதழ் பெறும் வழிகள், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்த பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. பயிற்சி நடைபெறும் இடம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். பயிற்சியில் கலந்து கொள்வோர்களுக்கு சான்றிதழ், மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படும்.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
4: 9940903835
3: அல்லது
4: 8220469549
3: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
4: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற

0: விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

இன்று காலை 7 மணிக்கு முன் செல்லடா கேட்கலாம். நேயர்களுக்கான நினைவூட்டல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு உத்திசார் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் 15,870 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 11 திட்டப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவை தவிர 8,140 மெகாவாட் திறன் கொண்ட 6 திட்டங்களுக்கு மத்திய மின்சார ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 500,000 மேற்பட்ட இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலமாக அவர் அளித்துள்ள பதிலில் தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழில் பழகுனர் பயிற்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு கடந்த 2022 முதல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 615 தொல்லியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவுச் சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் கடந்த நிதியாண்டில் யுபிஐ செயலி வாயிலாக 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ செயலி அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை முதலமைச்சர் திரு விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலும் குப்பைகளை சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேகரிக்கப்படும் குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி விரைவு ரயிலில் நவீன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணியர் நலச்சங்க உறுப்பினர் திரு பிரம்மநாயகம் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலருவி விரைவு ரயில் இன்று முதல் எல்ஏஜி கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 3 அடுக்கு ஏசி பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தமை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை விடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த எல்ஏஜி பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இந்த ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் சிறப்பான பயண அனுபவத்தை அளிப்பதாக உள்ளது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
3: பேரு சுரேஷ், நான் குளத்துலதான் வரேன், சொந்த ஊர் தூத்துக்குடி. அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். இப்போ எல்எஸ்பி கோச்சுன்னு இருந்து விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கிளீனாவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. சாதா நார்மல் கோச்ல வந்து சார்ஜர் ஒரே சார்ஜர் தான் போட முடியும். இப்ப குறைஞ்சது ஒரு கோச்ல ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க. டாய்லெட் வசதினாலும் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் நல்லா சேஃப்டியாவே இருக்கு. இதுல பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் நேற்று கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் வர்த்தக கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி துறைகளில் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 5% அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2,39,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3

3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் UPI செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மதியலை 999 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நேரம் 6:55.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: மனிதன் வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறும் பல்வேறு செயல்கள் பலவிதமான கழிவுகளை உருவாக்குகின்றன. இவ்வாறு உருவாக்கும் கழிவுகள் சுற்றுப்புறச் சூழலுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆகவே கழிவுகளை பிரித்து சரியான முறையில் கையாளுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியமானதாகும். கழிவுகள் தோன்றும் தன்மையையும் உருவாகும் இடத்தையும் பொறுத்து பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. உணவு கழிவு, இவை உணவு சமைக்கும்போது அல்லது சாப்பிடும்போது உருவாகும் கழிவுகள் ஆகும். காய்கறி, பழங்கள், தானியங்கள் போன்றவற்றின் தோல்கள், விதைகள், துருவல்கள் போன்றவை இதில் அடங்கும். இவை இயற்கையாகவே சிதைவடைந்து மண்ணின் வளத்தை கூட்டுவதால் சுற்றுப்புறச் சூழலுக்கு நன்மை பயக்கும். எனவே இவற்றை சரியான இடத்தில் கொட்டாமல் விட்டால் துர்நாற்றம், ஈக்கள், நோய்க்கிருமிகள் போன்றவை பரவி சூழலையே மாசுபடுத்தும். வீட்டில் தினசரி பயன்படுத்தப்படும் பொருட்கள் மூலம் உருவாகும் கழிவுகள் குடும்ப கழிவுகள் எனப்படும். தாள்கள், பிளாஸ்டிக், கண்ணாடி பாட்டில்கள், உலோக குப்பைகள் போன்றவை இதில் அடங்கும். இவை எளிதில் சிதைவுறாத தன்மையால் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகின்றன. எனவே பிளாஸ்டிக் போன்றவற்றை குறைத்து மறுசுழற்சி செய்யும் பழக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அவசியமாகின்றது.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டு அலுவலர் எம் எஸ் மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். நான் மணிவண்ணன், HR மேனேஜர்.
2: தொடர்ச்சியா என்னோட அனுபவத்துல இன்னொரு நிறுவனத்துல நான் பணிபுரியறேன். அந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் வந்து அந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது. சோ என்னோட மேலாளர்களோட உத்தரவின்படி முயற்சி எடுத்து ஒவ்வொரு சேல்ஸ் கார் ஷோரூமோட வாசல்ல நின்று டீ சாப்பிடற டீ கடையில இது எல்லாத்துலயுமே நான் வந்து போயிட்டு அந்த சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அதுல எவ்வளவு பேர் வேலைக்கு வருவாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய டேட்டா பேஸே ரெடி பண்ணி அது வந்து நான் என்னோட நிறுவனத்துக்கு நான் கொடுத்தேன். அதன் மூலமா நிறைய சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அந்த பீரியட்ல நாங்க எடுத்தோம். இதுவுமே வந்து என்னோட மேனேஜ்மெண்டோட பார்வைக்கு போய் அவங்க எனக்கு இதுக்கான ஒரு பெரிய அங்கீகாரமும் பாராட்டுகளையும் வழங்கினாங்க. சோ நம்மள ஒரு பிரச்சனையை வந்து பிரச்சனையா பார்க்காம அதுல நம்ம என்ன அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், அதன் மூலமா நம்ம எப்படி வளரலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகலாம். ஒரு வாழ்க்கையில நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஸ்கில், அதாவது நம்ம பழகும் திறன், நம்ம தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கூடிய திறன் வந்து ரொம்ப முக்கியம். அது ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு இடத்துலயா இருக்கலாம், இல்லைன்னா அடுத்த ஒரு பிசினஸ் மேனோட நம்ம கான்டாக்ட் பண்றதா இருக்கலாம், அது எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் அந்த நெட்வொர்க்கிங் ஸ்கில் அப்படின்ட்டு. ஒரு ஃபீல்டுல வந்து உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா போன்ல எடுத்து நீங்க யாருக்காவது போன் பண்றீங்கன்னா உங்களால அந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கக்கூடிய தொடர்பு திறன் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க வந்து எந்த ஃபீல்டு வந்தாலும் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா ஒரு மனிதரா இருப்பீங்க. ஸோ HR துறையில வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பல்வேறு HR குழுமத்துல வந்து நான் இயங்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நான் தொடர்ந்து பங்கு பெற்றுட்டு இருக்கிறதன் மூலமா எனக்கு நிறைய HRல உள்ள சீனியர் லீடர்ஸ் இவங்க எல்லாருமே எனக்கு நிறைய பழக்கங்கள் ஏற்பட்டது. அந்த குழுமங்கள்ல நானும் ஒரு தன்னார்வலரா இணைந்து நானும் நிறைய பணிகள் எல்லாமே நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையா நான் செயல்பட்டு இருந்தேன். அந்த உழைப்பு, அந்த ஒரு நெட்வொர்க்கிங் ஸ்கில்லு, இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய பாடமாயி சில வருடங்களுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி அசோசியேஷன் HRFA அப்படின்ற அந்த HR குழுமத்தோட ஒரு தலைவரா இருக்கிறது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஒரு உழைப்பையும் நம்ம கொடுக்கறோம், அந்த மனிதர்களோட நம்ம பழகிற அந்த ஒரு தன்மையும் சேர்ந்துதான் இந்த வெற்றியை எனக்கு கிடைச்சதா நான் பார்க்கிறேன். சோ லைஃப்ல நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா கடினமா உழைக்கணும், டெடிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியும், ஆனா நான் வில் பவரோட நல்ல விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதை கன்சிஸ்டன்டா ஒரு முறை இல்ல இருமுறை இல்ல அதை என்னோட பழக்கமாவே மாத்துறத நான் எஃபர்ட் போட்டு சின்சியரா வேலை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் லைஃப்ல சக்சஸ் ஆகலாம் அப்படின்றதுதான் என்னோட லைஃப்ல இருந்து நான் கத்துக்கிட்ட பாடமா பாக்குறேன். நீங்களும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும், டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயத்தை விட்டுருங்க. நோ ஃபியர், செல்ஃபா உங்களை நீங்களே அசஸ் பண்ணுங்க, அண்ட் அதுக்கு தேவையான ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க, உங்களை நீங்க நம்புங்க. டிசிப்ளின், இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்சாலும் நல்ல விஷயத்த விடாம ஸ்டிக் ஆன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, அண்டு கன்சிஸ்டண்டா செயல்படுங்க. நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகலாம். 10,000 விஷயத்த பண்றவங்களை காட்டிலும் ஒரே விஷயத்த 10,000 தடவை பண்றவங்க தான் லைஃப்ல சக்சஸ் ஆகிறாங்க. ஸோ லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, வணக்கம்.

0: வரை மனிதவள மேம்பாட்டு அலுவலர் எம் எஸ் மணிவண்ணன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு ஏ ஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை அலைவரிசை.

கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. தொடரும் பாடல் கல்யாணராமன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று காலை 7:30 நினைத்தாலே இனிக்கும் கேட்கலாம். பத்து 2 போவோமா ஊர்கோளம் இடம்பெறும். 10:30 கவிதையும் கானமும் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். மதியம் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சி இடம்பெறும். 7 நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா மால்டோவா நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், உற்பத்தி, தொழில் முனைவு, திறன் வாய்ந்த பணியாளர்கள் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திறன் வாய்ந்த மனிதவளம் மற்றும் ஐரோப்பிய சந்தைகள் உடனான அதிகரித்து வரும் ஒத்துழைப்பு ஆகியவை இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மால்டோவா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடனான பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது பரஸ்பரம் நம்பிக்கை, நலன் சார்ந்த அம்சங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பனாமா நாட்டின் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஆண்டொன்றுக்கு 22.6 மில்லியன் டன் நிலக்கரி வாயுவாக்கல் திறன் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டத்திற்கான தேசிய இலக்கை எட்டுவதற்கான திட்டங்களுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 75 மில்லியன் டன் நிலக்கரி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரியிலிருந்து ரசாயனம், மெத்தனால், சிந்தட்டிக் இயற்கை வாயு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வீட்டுவசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3,022 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் 6,003 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சாகு கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே இதுகுறித்த முடிவு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். உலக அளவில் வாகனங்களில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை கடந்த 100 ஆண்டுகளாக இருந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2001 சோதனை அடிப்படையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டு படிப்படியாக 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் அடுத்த மாதம் 1 தேதி நடைபெறும் லோக்மானிய திலகரின் 106th நினைவு தின நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திருமதி சுமித்ரா பவார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அதிக வீரியம் கொண்ட ட்ரமடால் ஹைட்ரோக்ளோரைடு மாத்திரைகளின் சட்டவிரோத கடத்தலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக பெங்களூரு மற்றும் கொச்சியைச் சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் வஜ்ரா என்று பெயரிடப்பட்டு பெங்களூரு, தில்லி, கொச்சி ஆகிய இடங்களில் கடந்த 10ஆம் தேதி முதல் சோதனை நடவடிக்கைகளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்த்தக கப்பலை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து உக்ரைனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செய்தி தொடர்பாளர் யூசுப் ஹமத் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த வெள்ளப்பெருக்கில் 80 பேர் காயமடைந்துள்ளதாகவும், 100க்கும் அதிகமானோர் காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக அந்நாட்டு பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விரிவான விசாரணை முடிவடைந்த பிறகு உயிரிழப்புகள் மற்றும் சொத்துகளின் சேத விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று யூசுப் ஹமத் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் அமெரிக்க மத்திய படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் இராணுவ வலிமையை குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து பதில் நடவடிக்கையாக ஈரான் இராணுவம் பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.

0: ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோவை ராமநாதபுரம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நரசிங்க பெருமாள் திருக்கோவிலில் வருகின்ற 24, 25, 26 ஆகிய நாட்களில் 45ஆம் ஆண்டு மகோத்சவம் நிகழ்வு நடைபெறவுள்ளது. கொமாரபாளையம் தென் பண்டரிபுரம் விட்டலபுரி அருள்மிகு பாண்டுரங்கர் திருக்கோவிலில் வரும் 24, 25, 26 ஆகிய நாட்களில் 99ஆம் ஆண்டு ஆஷாட சுத்த சயன ஏகாதசி மகோத்சவம் நிகழ்வு நடைபெறவுள்ளது. கோவை சிங்கநல்லூர் மின் பகிர்மான வட்டம் துணை மின் நிலையத்தில் இனி கூறப்போகும் இடங்களில் மின் விநியோகம் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தடைபெறும் என செயற்பொறியாளர் அறிவிக்கின்றார். மின் தடைபடும் பகுதிகள் ஒன்னிப்பாளையம், சிங்காரம்பாளையம், சென்னிவீராம்பாளையம், கள்ளிப்பாளையம், காட்டம்பட்டி, குப்பேபாளையம், செங்காலிப்பாளையம், புகழூர் ஒரு பகுதி, வடவள்ளி, குறும்பப்பாளையம், கரிச்சிப்பாளையம், கதவுக்கரை, புத்தூர், வடுகப்பாளையம், மொண்டிகாளிப்புதூர், ரங்கப்ப கவுண்டன்புதூர், மூணுக்கட்டியூர். நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

நேயர்களின் நினைவூட்டலுக்கு நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று காலை 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம் கேட்கலாம். பதினோரு மணிக்கு கேட்டாலே இனிக்கும் இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த மகளிர் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள்.

நேயர்களின் நினைவூட்டலுக்கு இன்று மாலை 6:10 பா மாலை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:40 முல்லைவனம் இடம்பெறும். இன்று இரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மதிய அலை 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். உங்களுடன் நான் குமுதா.

கட்டழகு கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு வட்ட வீடும் பாத்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. நாராயண

கேட்ட பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 16 வயது நிலை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வாடா வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம். நான் தான்

0: சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆட்சி வாங்கணும்னாங்க. நெசமாக வருவேங்க, நெசமாக வருவேங்க, வயசான மனுஷங்க வாயார மனசார வாட்டணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா?

நான் திங்க போறேன், அப்புறம் பாரு நம்மூரு காடைய முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ, வண்டி சோல செம்பட்டண்ணா வித்து வர உங்கட்டதா, எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நடந்து.

கேட்ட பாடல் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து விளம்பரம் கேட்கலாம்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடியது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது நினைத்தாலே இனிக்கும். நேயர்களுக்கு ஒரு நினைவூட்டல், இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த மகளிர் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இந்த நேரம் இனிய நேரம் சென்னை அஞ்சல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

0: கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடிய பாடலை கேட்டோம். நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 9 மணிக்கு அரங்கி செய்யல் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Akashvani presents Morning News.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உதயகீதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக இசையமைத்து பாடியவர் இளையராஜா.

என்ன பொழுது என்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுது என்ன நாள்தோறும்

கேட்ட பாடல் பில்லா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக சகலகலா வல்லவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனம் விரும்புதே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது அரங்கிசை சென்னை அஞ்சல்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின்,

சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். முதலில் ராமபக்தி சாம்ராஜ்யம் என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சுத்தபங்களா, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:26 25 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மூர்சிங். அடுத்து சங்கரி சங்குரு சந்திரமுகி, சாவேரி ராகத்தில் அமைந்த சியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ஆதி தாளம் திஸ்ரநடை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் ஒப்பற்ற கலைமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.

0: வைக்கப்படுகிறது. இதையொட்டி பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா சிஹாக் தாய்லாந்தின் பூசனனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவை, நேரம் 10:02:33. நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோளம். இன்னைக்கு போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில எந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன்னு தெரியுமா? இந்த ஊருக்கு டிராவல் பண்ணி வர்றதுக்கு ஏறக்குறைய 7 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வர்றதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும் இல்லையா? ஏன்னா வந்து இது சென்னையிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஊர் தான். அதே நேரத்தில் விழுப்புரம்லேருந்து இது பக்கத்தில் இருக்கிற ஊர் தான். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஊர். பிரசித்தி பெற்ற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஜமீன் கூடலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கேன். ஸோ இந்த கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா நுழையும் எனக்கு தெரியுது முன்னாடி ரொம்ப அழகான ஒரு ஆர்ச் இருக்கு. இந்த ஆர்ச் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா ஒரு கோவில் மாதிரியே இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சர்ச்சோட அமைப்புலையும் இருக்கு, அப்படியே அழகா அந்த கோவில் மாதிரி ஒரு ஷேப்ல வந்து இந்த ஆர்ச் வந்து ரொம்ப அழகா அவங்க வந்து கட்டியிருக்காங்க. அப்படியே முன்னாடி என்ட்ரி ஆகும் போதே தெரியுது ரெண்டு பக்கமும் காடு இருக்கு. சின்ன பாதை தான், ஆனா இந்த பாதையிலேயே எல்லா வண்டியும் போயிட்டு வருதுங்க. ரொம்ப அழகான பாதையா இருக்கு. இப்படி போற வழியிலேயே பாருங்களேன், ஒரு கோயில் கூட இங்க கண்ணுக்கு தென்படுது. இந்த கோயில் ஒரு அம்மன் கோயில் தான். ஆமா, அம்மன் கோயில் வந்து கண்ணுக்கு தென்படுது. ஸோ இப்படி இந்த பாதைகள் ஃபுல்லாவே ரொம்ப அழகா, அங்கங்க பறவைகள் கத்துற சத்தம் கூட கேக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. வழியில பாருங்களேன், ஒரு பெட்ரோல் பங்க் கூட வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, ரொம்ப வந்து டெவலப்டு ஒரு கிராமம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கிராமம் போல இருக்கு இது. ஏன்னா போற வழியிலேயே இருக்காது பெட்ரோல் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கறக்காக ஒரு பெட்ரோல் பங்க் கூட இங்க இருக்கு. ஸோ இப்படி இந்த கிராமத்துக்குள்ள நுழையும் போதே நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த என்ட்ரி ஆகணும் இல்லையா, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் கூட வச்சிருக்காங்க, சின்ன கடைகள் கூட வச்சிருக்காங்க. ஸோ நல்ல டெவலப்பான ஒரு கிராமம் தான் போல இருக்கு. உள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, வாமனன் படத்துல இருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்த கிராமத்தில் உள்ளே நுழையும் போது ரொம்ப அழகான ஒரு கோயில் இருந்தது, கூடவே பெட்ரோல் பங்கெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. உள்ளே வந்தோன்னே பார்த்தா இது ஒரு கிராமமா இல்லை நகரமா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா வீடுகள்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு சின்ன ஒரு கிராமம், அதுக்கு சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விவசாய நிலங்கள்லாம் இருக்குது. இந்த கிராமத்து மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் விவசாயம் தான் இங்கே பிரதான தொழிலாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கூட அவங்க அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற இடத்த வந்து கொல்லை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே கிராமத்தில் இவங்க வசிக்கிறாங்க, கூடவே வந்து அந்த கொல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அடிக்கடி போய் அவங்க விவசாயம் இந்த மாதிரியான வேலைகளை வந்து பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களுக்கு உண்டான இடம் தனியாக இருக்குது, அந்த கிராமத்தை சுற்றி அந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று, இந்த கிராம மக்களோட மொழி இருக்கு இல்லையா, அவங்க வந்து சென்னை பக்கத்தில் இருக்கிறதால, விழுப்புரமும் இங்கே பக்கத்தில் இருக்கிறதால இவங்க வந்து கொஞ்சம் இந்த சென்னை தமிழ் பேசுகிறத வந்து கேட்க முடியுது. இங்கே அவங்க கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன தான் விவசாயம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் மல்லாட்டை சொன்னாங்க. மல்லாட்டையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, உங்க ஊர்ல நிலக்கடலை

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஜமீன் கூடலூர் அப்படிங்கிற இந்த கிராமத்தை தான் நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். இந்த கிராம மக்கள் கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இங்க வந்து கடைகள்லாம் ரொம்ப பெருசா இல்ல. இப்ப நான் கேட்டேன், எப்படி அத்தியாவசியமான பொருட்கள்லாம் வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பக்கத்திலேயே வேட்டவலம், ஆவூர் அந்த மாதிரியான ஊர்வல்கள்லாம் இருக்கு. ஸோ அங்க போனோம் அப்படின்னா நிறைய பொருட்கள் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கிருந்து 20 நிமிடங்கள்லயே நம்ம வந்து திருவண்ணாமலை மெயின் டவுனுக்கு போயிடலாம். ஸோ அங்க போனீங்கன்னா என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்தலாம். கூடவே திருவண்ணாமலை கோயிலுக்கும் நீங்க போகணும் அப்படின்னா இங்கிருந்து 20 நிமிடங்கள்ல நீங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. கூடவே இங்க வந்து பஸ் வந்து டைமிங்க்கு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் திரும்பி போகணும் இல்லையா, அதுக்கும் வந்து அவங்க கிட்ட பஸ் டைமிங் கேட்டேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலையில 2 டைம் வந்து பஸ் வரும், ஈவினிங்கும் 2 டைம் வந்து பஸ் வரும். ஸோ இங்கிருந்து பஸ் வந்து நேராக திருவண்ணாமலைக்கு போற மாதிரி பஸ் இருக்கு. ஸோ நீங்க போகணும்னா போகலாம். கூடவே இந்த ஊர்களுக்குள்ளேயே போய் அந்த பஸ் வந்து கடைசியா அந்த ஊரோட எல்லா வரையும் போயிட்டு

திரும்ப வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊரோட எல்லா வரையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி இந்த கொல்லை அப்படிங்கிற அந்த அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த தோட்டம் அதெல்லாம் வந்து ஊருக்கு பின்னாடி தான் இருக்குங்கிறாங்க. இங்கே வந்து கிணற்று நீர் பாசனம் வந்து இன்னுமே செய்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கிணற்றுலேருந்து நீர் எடுத்து அதை வந்து பாசனமாக அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வயல்கள் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. வயல்களில் மல்லாட்டை போடுறாங்க, கூடவே ஊடு பயிராகவும் சில பயிர்களை வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சிட்டியில் இருந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க போகிறேன்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஒரு கோலம். இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஜமீன் கூடலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தான் சுத்தி காமிக்க நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்ப பக்கத்துல அந்த ஸ்கூல்ல குழந்தைகள் படிக்கிற சத்தம் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறக்கு. கூடவே நான் கேட்டேன் அவங்க கிட்ட, ஸோ இங்க வந்து எந்த மாதிரியான ஸ்கூல் இருக்கு அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இங்க வந்து தொடக்கப்பள்ளி இருக்கு. ஸோ இதற்கப்புறம் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னா அவங்க வெளியில இருக்கிற அந்த கிராமங்கள்லயோ அல்லது வெளியில சிட்டிலேயோ போய் படிக்கிறாங்க குழந்தைங்க. இங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கிறனால அவங்க போயிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே புனித சவேரியார் ஆலயம் ஒன்று இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற மக்கள்லாம் அந்த கோயிலில் தான் போய், அதாவது அந்த சர்ச்சில் தான் போய் ப்ரேயர் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, இங்கே இருக்கிற மக்கள் வந்து முன்னாடி எல்லாருமே வந்து மிலிட்ரியில், அதாவது இராணுவத்தில் பணிபுரிஞ்சவங்க. ஸோ இன்னுமே வந்து இராணுவத்துலேருந்து பணிபுரிஞ்சு ரிட்டையர் ஆனவங்க நிறைய பேர் இந்த கிராமத்தில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்படி கிராமத்தில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம்.

அன்பு 103 கோவையில் நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோளம். இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஜமீன் கூடலூர் இந்த ஊருக்கு தான் நான் வந்திருந்தேன். இந்த ஊரே உங்களுக்கு சுற்றி காட்டினேன் இல்லையா. ஸோ இந்த ஊரோட திருவிழா டிசம்பர் மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க, என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, நானும் கண்டிப்பாக வரலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. பார்க்குறதுக்கு எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. இதே மகிழ்ச்சியோடு இந்த கிராமத்தை விட்டு நான் கிளம்பி ஆகணும், ஏன்னா பஸ் இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் நான் கிளம்பி வர போகிறேன். நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. எஃப்எம் ரெயின்போ 103 கோவை, நேரம் 10:30.

வணக்கம் அன்பு நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் FM ரெயின்போ 103 பண்பலையில் இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் இன்று காற்றின் கவிதை வரிகளோடு இசையும் பயணிக்கும் காற்றலையில் இறைவனின் இயற்கை படைப்பில் ஒன்று நீ. எல்லா உயிர்களிலும் இருந்து உயிர் வாழ நீயும் காரணமாக இருக்கின்றாய். அப்படிப்பட்ட உன்னை நான் வணங்குகின்றேன். ஆம், பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்றே, வாயு தேவனே, உன்னை வணங்குகின்றேன். பிறரை மகிழ்விப்பதில் இந்த இசைக்கு சக்தி உண்டு, அது எல்லோரும் அறிந்ததே. ஆனால் அந்த இசை கேட்க வேண்டுமென்றால் உன் துணை இல்லாமல் அந்த ஒலியை கேட்க முடியாது. இதோ உன் துணையோடு இந்த பாடலை காற்றலையில் கேட்போமா?

அவளை பார்த்த நாள் முதல் அவனுக்கும் அவனை பார்த்த நாள் முதல் அவளுக்கும் விழிகளில் தூக்கமில்லை. உண்ண உணவு உண்டு, ஆனால் பசி இல்லை. ஆம், இரு உள்ளங்களும் காதல் கொண்டன. இருவரும் காதலை தூதுவிட எண்ணின துள்ளி வரும் காற்றிடம். அந்த துள்ளி வரும் காற்றும் தூது சென்றது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 103 பண்பலையில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் காற்றின் கவிதைகளோடு இசையும் காற்றலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் செவிகளை இனிமையாக்க. உரிமை கொண்ட உள்ளத்தோடு அன்பை சுமந்து கொண்டு தேடுகிறாள் இந்த தேவதை. அந்த தேவனை தேடி விதிவசத்தால் மறைந்திருக்க அந்த மாலை நேர காற்றிலே தூது அனுப்புகின்றாள். அவள் தன் கானம் பாடி அழைக்கின்றாள் அந்த தேவனை. காற்றிலே வரும் கானம் கேட்டு தேவன் வருவானா தேவதையை காண?

அன்பு கொண்ட காதல் உள்ளங்கள் ஏதோ சினத்தால் இருவரும் சற்றே மௌனமாக இருந்தன. அவள் மீது கொண்ட அன்பின் மிகையால் அவன் பேசினான். அந்த இயற்கை காற்றிடம், இயற்கை காற்றே, மெல்ல தொட்டு செல்லும் தென்றல் காற்றே, மரங்களின் இலைகளோடு பேசி பூக்களின் வாசனையை இந்த புவிக்கு எடுத்துச் செல்லும் நல் தூதுவனே, நீயும் தூதுவாக செல் என் காதலியிடம் இப்போதே. அவள் என்ன சொன்னாலும் நான் தலையாட்டுவேன் என்று சொல்.

பறந்து விரிந்த இந்த உலகிலே கடவுள் படைப்பில் எத்தனை எத்தனை இயற்கையின் அற்புதமான காட்சி! அதை பார்க்க பார்க்க விழிக்குத்தான் எத்தனை எத்தனை குளிர்ச்சி! நான் பார்த்த காட்சிகளை வர்ணிக்க தொடங்கினேன். அவை கவிதை தொகுப்பாக மலர்ந்தன. மலர்ந்த கவிதைகளை காற்றிலே மிதக்கவிட்டேன். அதை மிதக்கவிட்டேன். காற்றலையில் பயணித்தது கவிதை மனம் வீசி.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது கவிதையும் கானமும். காற்றின் கவிதை வரிகளோடு கானத்தையும் கொடுத்த மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீதேவி ஆறுமுகம்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11 மணி.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் அனைவரையும் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காலங்கள் மாறினாலும் சில பாடல்கள் நம் நெஞ்சை விட்டு நீங்காது அல்லவா? அப்படி என்றும் நம் நினைவில் நிற்கும் கேட்டாலே இனிக்கும் பாடல்களை இன்னைக்கு உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். உங்கள் பிரிய சகி ஜெயப்ரியா. முதல் பாடல் ஆனந்த கும்மி படத்திற்காக இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா பாடியது. நிலவெறியும் இரவுகளில் இரு மைனாக்கள் மணல் வெளியில் சடுகுடு ஆடி பாடும் பாடலை கேட்கலாமா இப்பொழுது?

காற்றோடு மோதும் ஆனந்த ராகம் தாளாட்டினால், அதுவும் கூடாத நெஞ்சம் ரெண்டும் கூடினால், அதிகாலை நேரம் புதிதான ராகத்தை தானே நமக்காக இசைக்கும். வரும் பாடல் மீண்டும் ஒரு காதல் கனை படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில், கங்கை அமரனின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். புத்தம்புது காலையில் இந்த பொன்னிற வேளையில் சுகமான ராகத்தில் காற்றில் உலா வரும் இந்த பாடல் அலைகள் ஓய்வதில் படுத்த

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இசைஞானி இளையராஜா இசையில் செந்தமிழ் பாட்டு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி. இந்த காலையில் கேட்கலாம் கோயில் மணி.

காலை குயில்களை கவிதை பாட அழைக்கிறார் நம் இசையரசி எஸ் ஜானகி அம்மா. உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களின் வரிகளில். வாருங்கள், காலை குயில்கள் பாடும் இந்த இனிமையான கவிதைகளை கேட்டு வருவோம்.

காலை பொழுதை களிப்பூட்ட காற்றலையில் இனிய திரிசை பாடல்களை அளிக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நேரம் 11:28. இதமான பாடலை சொல்ல அதிகாலை காற்றை நிற்க சொல்கிறார் நம் ஜானகியம்மா.

இசைதேவன் இசையில் புதுப்பாடல் துவங்க அதிகாலை நிலவே அழைக்கிறார்கள் பி ஜெயச்சந்திரனும் எஸ் ஜானகி அம்மாவும். உறுதிமொழி படத்திற்காக இசை இளையராஜா, பாடல் வரிகள் ஆர்.வி. உதயகுமார்.

கேட்டாலே இனிக்கும் பாடல்களை அளித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 11:37. பொன் ஊஞ்சல் ஆடி வண்ணங்கள் தோறும் இயற்கையை ரசிக்கும் இந்த இளம்பெண்ணின் இசையில் சற்று இளைப்பாறலாமா? பெண்மையின் மனம் சொல்லும் இசைத்தேன் சாரலாக, நீரோடையில் ஓடும் நீரை போல, ஜலதரங்கம் ஒழிக்கும் இளையராஜாவின் முகப்பு இசையோடு இந்த பாடலை கேட்கும் பொழுது மனதில் சட்டென்று ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். முள்ளுமலரும் படத்திற்காக பஞ்ச

மன கங்கையில் சங்கமிக்கும் பொங்கிடும் பூம்புணல் அன்பை ஏக்கத்துடன் வெளிப்படுத்தும் இந்த பாடல் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பகலில் ஓர் இரவு படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். இளமை எனும் பூங்காற்று மோகம் கொண்டு பாடினால் இப்படித்தானே இருக்கும்?

செந்தாழம் பூவை கொண்டு சிங்காரம் பண்ணி கொண்டு செந்தூர பொட்டும் வைத்து தெய்வீக ராகம் இசைக்கிறார் ஜென்சி. இந்த தெவிட்டாத பாடலுக்கு இசை இசைஞானி இளையராஜா. உல்லாச பறவைகள் படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

அந்த பாடல் நீங்கள் கேட்டவை படத்திற்காக இளையராஜாவின் இசையில் புல்மை பித்தனின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் முதல் மரியாதை படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது.

0: எஞ்சோட்டு பொண்ணுகளா?
1: கிண்டல வர கிண்டல, அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோளா? அது பேருதான் பெருசு.
2: போடா பொடிமட்டா.

0: அடி மாங்குளத்து கரமேலே.
1: காற்றலையில் எங்கோ மிதந்து வரும் ஒரு பாடல் அலுப்பூட்டும் நம் அன்றாட வாழ்க்கையை ஒரு நிமிடத்தில் அற்புதமாய் மாற்றிவிடும். மனதிற்கு அருமருந்தாயிருக்கும் இசையோடு என்றும் இணைந்திருப்போம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரோடு. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்கள் பிரிய சகி ஜெயப்ரியா. நன்றி நேயர்களே.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி. வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில நாம ஒரு டாபிக்ல பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கும் ஒரு டாபிக்ல பேச போறோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, பொதுவாக செலவழிக்கும் நட்பு இந்த சூழல்ல நமக்கு தேவைப்படுதா, அல்லது அறிவுரை கூறும் நட்பு நமக்கு தேவைப்படுதா அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் தங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2312103 2313 7046. வெளியூர்ல இருந்தோ அல்லது உங்களோட கைபேசியிலிருந்தோ அழைக்கிற தோழிகள் மறக்காம 0422 இந்த இணைப்பெண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். நிறைய தோழிகள் வாட்ஸ்அப்லயே மெசேஜ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9585800103 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பேச இருக்கோம் அப்படின்னா, செலவழிக்கும் நட்பு அல்லது அறிவுரை கூறும் நட்பு இந்த சூழல்ல தேவைப்படுறது எது அப்படின்னு சொல்லிட்டு நாம பேச

0: இதுவரை சங்கீதசாரலில் டி ராம்கோபால் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இளையோரின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் தேர்வுகளை நடத்த உறுதிபூண்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா, நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு அசோக் மிட்டல் பேசும்போது, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும்

0: பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுமதி அளித்தார். இது தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். மேற்காசியாவில் ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் சந்தை நிர்ணய விலை 1,695 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இறக்குமதி வழிகளை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 957 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறைக்கான நிலைக்குழு சார்பாக அனைத்து அமைச்சகங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மத்திய மின்துறையில் மட்டும் 6 கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு புதிய ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிமில் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்பு பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிக்கிமின் நாம்ச்சியில் அனல்மின் நிலைய கட்டுமான சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் சிக்கிய 25 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினரும் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லி காசியாபாத் இடையே சரக்கு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. வழித்தடத்தை சரிசெய்யும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் 53 ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதில் 24 ரயில்கள் தில்லி புதுதில்லி மாற்றுவழி பாதையில் இயக்கப்படுகின்றன. மேலும் 16 பயணியர் ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அபுதாபி, துபாய், சார்ஜா, பஹ்ரைன், மஸ்கட், லண்டன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் சுமார் 10 பயணிகள் விமானங்கள் தாமதமாக சென்னைக்கு வந்து சேர்வதால் சென்னையிலிருந்து அந்த நாடுகளுக்கு புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று காலை வரை புறப்பட்டு செல்ல வேண்டிய 10 பயணிகள் விமானங்கள் சுமார் 30 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. கொழும்பிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று விமானங்கள் தாமதம் அல்லது ரத்து என்ற நிலை ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்படுவதோடு ட்விட்டரில் அது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அமெரிக்க பொருட்களுக்கு கனடா வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை

0: நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார், மதுபானம் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானம், ஹாக்கி மட்டை, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கனடா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனடா நாட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா வேல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
4: மாட்டிக்கிட்டீங்க,
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி சேந்திசை பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் ஆனந்த கண்டா என தொடங்கும் மராத்தி மொழி பாடல்.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தில் தற்சார்பு குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: நிலக்கடலை, கடுகு, எள், சோயாபீன்ஸ், சூரியகாந்தி ஆகிய எண்ணெய் வித்துக்கள் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பயிரிடப்பட்டு வருகின்றன. உலக அளவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இது உலக அளவில் சாகுபடி செய்யப்படும் மொத்த பரப்பளவில் 20.8% 70% அதிகமான எண்ணெய் வித்துக்கள் சிறுநில குறுநில விவசாயிகளால் மானாவாரியாக பயிரிடப்படுகின்றன. இந்தியாவில் அதிக எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா ஆகியவை அடங்கும். எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் மற்றும் முகமைகளுக்கு விதைகளை வாங்குதல், சான்றளிக்கப்பட்ட விதைகளை விநியோகம் செய்தல், விதை மையங்களை உருவாக்குதல், விதை சேமிப்பு தொட்டிகள் மற்றும் விதை சுத்திகரிப்பு ட்ரம்ஸ் போன்றவற்றுக்கு ஆதரவு அளிக்கின்றது. இந்திய விவசாய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்துக்கள் முக்கிய பங்கு வகித்தாலும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய உற்பத்தியானது போதுமானதாக இல்லை. இதனால் பல நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நிலைமை உள்ளது. இதற்கு தீர்வாக எண்ணெய் வித்து சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டால் உற்பத்தி அதிகரிப்பதோடு எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் வாய்ப்பும் உருவாகும். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவை அடையும் நோக்கில் உள்நாட்டில் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தில் தற்சார்பு. இந்த திட்டமானது அத்தியாவசிய விவசாய பொருட்கள் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான இலக்கினை அடையவும் செயல்படுகிறது. இந்தியாவில் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை அதிகரிக்க வடிவமைக்கப்பட்டது. சோயாபீன்ஸ், சூரியகாந்தி மற்றும் நிலக்கடலை போன்ற எண்ணெய் வித்துக்கள் நாடு முழுவதும் உள்ள வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய்களை உற்பத்தி செய்வதற்கு அத்தியாவசியமானவை. உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் எண்ணெய் வித்து உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்வதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. இந்த திட்டத்தின்படி விதைகள், உரங்கள் மற்றும் பிற தேவையான கருவிகளை வாங்க விவசாயிகளுக்கு நிதியுதவி, மானியங்கள் வழங்குதல், அதிக மகசூல் பெற விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து

பயிற்சி வழங்குதல் அதிக மகசூல் தரும் சிறந்த பயிர் ரகங்களை உருவாக்குதல் ஆகும். எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் பொருளாதாரம் மேம்படவும் வேலைவாய்ப்பு உருவாக்கவும் இந்த திட்டம் துணை புரிகின்றது. அது மட்டுமின்றி இறக்குமதியை சார்ந்து இருப்பதை குறைத்து சமையல் எண்ணெய்களின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்வதன் மூலம் உணவு பாதுகாப்புக்கு வழிகோலுகிறது. மேலும் விவசாயிகள் நிதி உதவி மற்றும் பயிற்சி பெறுவதால் விவசாய முறைகள் மற்றும் வருமானம் மேம்படும். எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தில் தற்சார்பு என்ற திட்டத்தினை விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் செயல்படுத்துகிறது. மேலும் இத்திட்டம் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தும். அதேவேளையில் பருத்தி விதை, அரிசி தவிடு மற்றும் மரம் மூலம் கிடைக்கும் எண்ணெய் வகைகள் போன்ற இரண்டாம் நிலை ஆதாரங்களையும் ஆதரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. முதன்மை எண்ணெய் வித்து உற்பத்தியை 39 மில்லியன் டன்னிலிருந்து 2030-31 ஆண்டுக்குள் 69.7 மில்லியன் டன்னாக உயர்த்துவதையும் 2030-31 ஆண்டுக்குள் உள்நாட்டு சமையல் எண்ணெய் உற்பத்தியை

0: செலுத்துகிறது. முதன்மை எண்ணெய் வித்து உற்பத்தியை 39 மில்லியன் டன்னிலிருந்து 2030-31 ஆண்டுக்குள் 69.7 மில்லியன் டன்னாக உயர்த்துவதையும், 2030-31 ஆண்டுக்குள் உள்நாட்டு சமையல் எண்ணெய் உற்பத்தியை 25.45 மில்லியன் டன்களாக உயர்த்துவதையும் இந்த இயக்கம் இலக்கு கொண்டுள்ளது. இது நமது உள்நாட்டு தேவையில் 72% பூர்த்தி செய்யும். 2024-25 முதல் 2030-31 வரை 7 ஆண்டு கால பகுதியில் 10,103 கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். ஆண்டுக்கு 10 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிக பரப்பளவில் 347 தனித்துவமான மாவட்டங்களில் 600க்கும் அதிகமான மதிப்பு தொடர் தொகுப்புகள் உருவாக்கப்படும். இந்த தொகுப்புகள் வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள், கூட்டுறவு நிறுவனங்கள், பொது அல்லது தனியார் நிறுவனங்கள் போன்ற மதிப்பு தொடர் பங்குதாரர்களால் நிர்வகிக்கப்படும். இந்த தொகுப்புகளில் உள்ள விவசாயிகளுக்கும் உயர்தர விதைகள், நல்ல விவசாய நடைமுறைகள் பற்றிய பயிற்சியும், வானிலை மற்றும் பூச்சி மேலாண்மை குறித்த ஆலோசனை சேவைகளும் கிடைக்கும்.
1: நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தில் தற்சார்பு குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani. The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has called for coordinated efforts by all stakeholders to prevent paper leaks in future examinations across the country. Mr. Modi reiterated the government's commitment to ensuring strict action against those involved in recent NEET examination paper leaks and safeguarding the interests of the country's youth. The Prime Minister said this while addressing the National Democratic Alliance NDA Parliamentary Party meeting, also known as Mangal Milan, at Parliament House Complex today. Talking to media, Parliamentary Affairs Minister Kiran Rijiju said during the meeting, Prime Minister Modi said all those involved in the paper leak case have been arrested, with 13 accused currently lodged in jail.
4: पेपर लीक का खबर आए तुरंत सरकार ने कार्रवाई किया.
5: As soon as reports of paper leak emerged, the government took swift action. 13 individuals were arrested and sent to jail. To ensure that the future of students was not affected, the NEET re-examination was conducted on priority and the results were declared in a timely manner. Strict measures have also been put in place to prevent such incidents from recurring.
4: दोबारा इस तरह का पेपर लीक ना हो इसके लिए सख्ती से कदम उठाया गया है.
3: Mr. Rijiju said Prime Minister Modi also spoke about the free trade agreements that India has signed with several countries. Referring to the ongoing monsoon session of Parliament, the Prime Minister said the NDA will play a constructive and positive role in ensuring the passage of bills. Both Houses of Parliament have been adjourned till 2 p.m. over the opposition uproar on various issues, including the NEET paper leak case. When the Lok Sabha reassembled after the first adjournment at 12 noon, the House took up motions for election to different committees of the Parliament amid opposition uproar. Presiding Officer Sandhya Ray urged the members to return to their seats and allow the House to function smoothly. Despite her appeal, the opposition members came to the well with placards and carried on sloganeering over NEET and student protests. It led to adjournment of the Lok Sabha till 2 p.m. When the Rajya Sabha met after the first adjournment at 12 noon, Chairman C.P. Radhakrishnan appealed to opposition members to go to their seats and allow the House to function, but the opposition did not pay heed to his advice. Amid uproar, the Rajya Sabha was also adjourned till 2 p.m. India today summoned the Russian chargé d'affaires Vladimir Ladanov following the attack on the commercial vessel MV Golden Leo on the 19th of this month, which resulted in the tragic loss of 4 Indian lives. Conveying grave concern and unequivocal condemnation of the attack, the Ministry of External Affairs said such attacks undermine the safety, security and stability of international maritime commerce. The high-powered committee constituted by the Supreme Court has invited responses from the public on matters relating to the Aravali Hills and ranges. Earlier in May this year, the Supreme Court had constituted a high-powered committee to examine matters related to the Aravali Hills and ranges, besides ancillary issues. The committee will submit its comprehensive report to the apex court before the 31st of next month. The Ministry of Environment, Forest and Climate Change

0: informed that interested individuals can submit their responses supported by documentary evidence or other verifiable material through email at mshbcaravali@gmail.com within 3 weeks. In Sikkim, search and rescue operations are underway to safely evacuate people trapped inside the under-construction tunnel of the NHPC Teesta Stage 6 hydroelectric project at Samardung in Namchi district. Senior Superintendent of Police of Namchi district said 9 bodies have been recovered by the rescue team so far. Prime Minister Narendra Modi and Union Home Minister Amit Shah spoke with Sikkim Chief Minister Prem Singh Tamangole today. The Prime Minister expressed grief at the loss of lives. Mr. Modi also announced an ex gratia of 2 lakh rupees from the Prime Minister's National Relief Fund that would be given to the next of kin of each deceased. The injured would be given 50,000 rupees. U.S. President Donald Trump has warned Iran of massive retaliation, saying that Tehran would pay many times. His warning came after 3 American soldiers were killed recently, 2 in Jordan and 1 in Iraq. Benchmark domestic equity indices were trading around 0.3% down in afternoon trade today. The Sensex shed 217 points to at 77,491, while Nifty dropped 60 points to 24,179 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10
2: ஆகாஷ்வாணி. என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உரையிடுபவர் வாசவி.
1: நேரில் என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவங்க இணைந்திருக்காங்க. உங்களோட கரை தேடும் ஓடங்கள் இந்த புதினம், இதுலயுமே வந்து 3 பெண்களை மையமா வச்சுதான் நீங்க எழுதியிருப்பீங்க. சோ இதுக்கான இன்ஸ்பிரேஷன் எப்படி மேம்? இதுவுமே வந்து ரியல் லைஃப்ல நடந்த சம்பவம்.
3: அதுல வர்றது வந்து எல்லாமே, நான் கல்ஃப்ல இருந்தேன் சொன்னல 15 வருஷம், இது முக்கியமா இஸ்லாமிய பெண்களோட குடும்ப வச்சுதான் எழுதுனேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் இருந்தாங்க. அப்ப இவரு பிரபல எழுத்தாளர் நாகூர் ரூமி தான் இதுக்கு முன்னுரை எழுதி கொடுத்தாரு. என்ன நீங்க ஹோம்ஒர்க் பண்ணாலும் மிஸ்டேக்ஸ் வராம இருக்கவே இருக்காது. அப்படியே அதுல ஒன்னு வந்தது, அது ஒருத்தர் சொன்னாரு இந்த வார்த்தை நீங்க தப்பு அப்படின்னா. புக் ரிலீஸ் ஆன பிறகு பல பேர் தெரியாத நிறைய பேர் வந்து கரெக்டா எழுதிருக்கீங்க, ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க, எனக்கு அப்ப மெயில் அமிச்சாங்க.
1: கரை தேடும் ஊடகங்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு. மேம், உங்களுக்கு எழுத்து, டெரஸ் கார்டனிங் இதெல்லாம இன்னொரு பிடித்த விஷயம் டிராவலிங்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த டிராவலிங் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி சொல்லுங்க மேம். நீங்க போனதுலயே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த இடம், இல்ல நான் மறுபடியும் அங்க போகணும் அப்படின்னு நினைக்கிற இடங்கள்?
3: மறுபடியும் என்ன, எனக்கு எதுவுமே இல்ல. என்ன பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறதுனால. சென்னையில வந்து குரூப் இருக்கு, அதுல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்க ஒரு ட்ரிப் போவோம். பழைய கோவில்கள், அதுக்கு நம்ம போற கோவிலை பத்தி, அந்த கட்டுமானக்கலை சிற்பங்கள் எல்லாத்தையும் பத்தி எங்களுக்கு கிளாஸ் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிடும் போறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. பழைய கோவில் எல்லாம் பார்க்கும்போது சிற்பங்கள் அல்லாம அந்த கட்டிடக்கலை, அந்த காலத்து சிவில் இன்ஜினியர் எல்லாம் எப்படி கட்டினாங்கன்னு ரொம்ப பிரமிப்பா இருக்கும்.
1: சோ அப்படி நீங்க அந்த மாதிரி டிராவல் பண்ணி நீங்க போய் பார்த்த கோவில்கள்ல
3: கொனாரக் அந்த கோவில் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி என்ன சொன்னது, அதை நிறைவுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி உணர்வு இருந்தது. கொனாரக் பார்த்து அப்படியே பிரமிச்சு போனேன். இந்த 2 கோவில் சொல்ல நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ சமீபத்தில் போன பேர் மறந்து போச்சு, நிஜமா வயல் நடுவில் ஒரு கோவில், அதில் இதெல்லாம் இல்லை, வழிபாடெல்லாம் கிடையாது, பழையது ஆந்திராவில். நிஜமா காலையிட பாம்பு போனா கூட தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஆளு உயரப்புல அது நடுவுல அந்த கோவில் தேடிட்டு போனோம். நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே வரலாற்று ஆர்வல்

0: நண்பர்கள் சேர்ந்து நடத்துறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 4-5 நாள் போயிட்டு வருவோம் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும்.
1: அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நீங்கள் போய் பார்த்த ஒரு கோயில் பற்றி அதுலேருந்து நீங்கள் ஏதாவது எழுதியிருக்கீங்களா?
0: கொனாரக் போயிருந்த போது ரொம்ப அருமையான சிற்பங்கள்லாம் இருந்தது. கொனாரக் மகாலட்சுமின்னு ஒரு கதை எழுதினேன்.
1: ஓகே.
0: அப்புறம் பயணக்கட்டுரை போயிட்டு வந்ததை பற்றி
1: பயணக்கட்டுரைகளாகவும் ஓகே

0: பயணங்கள் கற்றுக் கொடுக்கும். அப்படி ஏதாவது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் போன பயணங்கள்லேருந்து ஏதாவது நீங்கள் ஒரு ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்றத கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்களா?
1: பொதுவாக பயணங்கள் வந்து பொறுமையை கற்றுக் கொடுக்கும், மனுஷர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கற்றுக் கொடுக்கும்.
0: கண்டிப்பாக,
1: ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குணம் இருக்கும். அதான் எனக்கு எப்பவுமே மனிதர்களை வேடிக்கை பார்க்க ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல, நான் படி பார்த்துட்டு இருப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சண்டை போடுவாங்க, காமெடியாக இருக்கும். வந்த இடத்துல இது கூட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்காம சண்டை போடுறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும்,
0: ஆச்சரியமா இருக்கும்.
1: இவங்கெல்லாம் வாழ்க்கையை வீட்டில் எப்படி நடந்துப்பாங்கன்னு யோசிப்பேன் நான். வந்து பயண புது புது இடங்கள், புது புது மனிதர்கள், நமக்கு தெரிஞ்ச அரகுறை மொழியில பேசுறது, அவங்க உணவு முறை. ஒரு வாட்டி போபால்ல ஒரு ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஹோட்டல்ல சோழ ரொட்டி சாப்பிட்டோம், அவ்வளோ நல்லா இருந்து. அவங்க அந்த பையன் அதை தொட்டுக்க வந்து வெண்ணெய்
0: கொடுப்பாங்க,
1: அவ்வளோ டேஸ்ட். நான் திரும்ப திரும்ப போயிட்டேன், அவன் என்ன அந்த பக்கம் தாண்டி போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் வச்சுட்டு போயிட்டு இருந்தேன் ஒரு நாலஞ்சு வாட்டி.
0: ஆனா அது நல்ல விஷயம், நம்ம அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த ஊரு உணவை வந்து.
1: அதேதான், ஆனா நான் ரொம்ப சாப்பாட்டுல ரொம்ப சூசி, நான் இந்த எண்ணெய் இதெல்லாம் ரொம்ப வெளியே போனா சாப்பிட மாட்டேன், உடம்புக்கு ஒத்துக்காம போயிட்டான்னு பயம் எனக்கு. அதனால ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன், ரொம்ப ஸ்வீட்ஸ், முக்கியமா இந்த எண்ணெயில பொரிச்சதெல்லாம் நான் வெளியே போனா சாப்பிட மாட்டேன். பட் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவேன், ஆனா எனக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இது வரைக்கும் வந்தது
0: இல்லை.
1: மனிதர்கள் விசித்திர விசித்திரமான மனிதர்கள், எல்லாம் அன்பானவங்க தான். உண்மையா சொல்ல போனா மனுஷங்க வந்து நல்லவங்க தான். எங்கயோ நூத்துல ஒத்துரு பண்ற தப்பால நம்ம மத்தவங்களை வந்து நம்பாம போறோம், ஆனா மனுஷர்களை மனுஷன் நம்பணும்.
0: ஆனா நீங்க சொல்ற மாதிரி மனிதர்களை தூரமா நின்று வேடிக்கை பாக்குற அந்த மனநில இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னா நிறைய பேர் அதுல இன்வால்வ் ஆயிக்க பாப்பாங்க, இல்ல அதுல தன்னோட ஸ்டாண்ட் என்ன, அதுல நான் வந்து இவங்க சைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு பக்கம் நிக்கிற அப்படின்னு. அதை வந்து அதுல பட்டுக்காம மூணாவது மனிதரா தள்ளி நின்று வேடிக்கை பாக்குறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்குவமான மனநிலை வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: எனக்கு தெரியல, ஏன்னா ரெண்டு பேர் பேச போனீங்கன்னா ரெண்டு பேர் சொல்றதும் கரெக்டா இருக்கும், இவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கும், நம்ம எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் ஒரு பக்கமா நின்னுட்டு. அதனால வாழ்க்கையில கருத்துங்கிறது எனக்கு எதுவுமே கிடையாது
0: கிடையாது.
1: இவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கும், அவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கும்.
0: கரெக்ட், ஜெயகாந்தன் அவர்கள் தான் நினைக்கிறேன் என்னோட சரி அவரவருக்கு
1: ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள். அதனால்தான் நான் சொன்னேன் எனக்கு யார் மேலயுமே கோபம் வராது, நான் முன்னாடியே சொன்னேன்ல. காரணம் அதுதான், அந்த நேரத்துல அவங்களோட நியாயம் அது நியாயம், அவங்களுக்கு அது நியாயம், எனக்கு அது நியாயம் இல்லாம போனாலும் அவங்களுக்கு அது நியாயம். அதை இவங்க ஏத்துக்கிற இது வந்தாலே நம்மளுக்கு மனுஷங்க மேல முக்கியமா வன்மம் வராது, கோபம் வரும் இல்லைன்னு சொல்ல, வன்மம் வராது.
0: அந்த கோபம் வன்மமா
1: வன்மமா மாறாது.
0: கரெக்ட்.

ஸோ உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது சில வாழ்க்கை பாடங்கள் வந்து நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. நம்ம போய் பார்க்கும்போது நம்ம அதுலேருந்து நம்ம எழுதுறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கிறதுங்கிறது வேறு, நமக்கு ஒரு லைஃப் லெசன் மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு

0: மேம், நீங்க ரொம்ப ஸ்லாகிச்சு அல்லது ரொம்ப மெனக்கட்டு நீங்க இல்லாட்டி ரொம்ப ரசிச்சு எழுதின ஒரு சிறுகதை அப்படின்னா எது சொல்வீங்க மேம்?
1: எல்லா சிறுகதையும் நான் விருப்பப்பட்டு எழுதினதுதான்.
0: ஓகே,
1: இப்போ சமீபத்தில் சிறுகதை போட்டியில் என்னோட கதை பரிசு பெற்றது. அது என்னன்னா, ஒரு அண்ணன் தம்பி. அண்ணன் பயங்கர ஸ்மார்ட்டு, தம்பி வந்து கொஞ்சம் உடல்ல அவருக்கு காலு வழங்காது, அது இல்லாமல் கொஞ்சம் திக்கி பேசுற ஒரு என்ன சொல்ற ரொம்ப இன்னசென்ட் அந்த மாதிரி. அண்ணன் அடிப்பணிஞ்சியே அவர் வாழறாரு. அண்ணன் நல்ல நிலைமைக்கு உயர்ந்துடுறாரு. அதுக்கு இவரு இவரோட உழைப்பும் அதில் உண்டு. ஆனால் அண்ணன் வந்து அந்த அவனை வந்து அடிமை போல தான் நடத்துவார்.
0: ஓகே,
1: அது அவங்க அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா புருஷனை டெய்லி ஒருத்தன் இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா அண்ணன் ஆனாலும் ஒரு ஒய்ஃபு கோபம் வரதானே செய்யும் உனக்கு. ஆனால் அவர் வந்து தம்பி அதை காதலே போட்டுக்க மாட்டார், எனக்கு அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் என்னாவது, இவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவங்களுக்கும் ஒரு பொண்ணு. அண்ணன் பொண்ணு ரொம்ப நல்லா படிச்ச படிப்பா, ரொம்ப நல்லா அழகா இருப்பா. தம்பி பொண்ணு சுமாராக தான் படிக்கும், பார்க்கும் சுமாராக தான் இருக்கும். அப்போ வந்து அந்த அண்ணன் பொண்ணு வந்து கூட படித்தவன், ஆனால் அவங்க வீட்டு சலவை தொழிலாளியோட பையன். ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸு, பிளான் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் ரொம்ப நல்லா படித்த பையன், இந்த பொண்ணு நல்லா படிக்கிறாங்க. அவங்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்க நாட்டை விட்டே ஓடி போயிடுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு. இதை ஏன்னா அப்பா விட மாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும், ஜாதி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்ன ஆயிடுது, அவங்க மனைவி வந்து இவரோட சுடுசொல் தாங்காம அந்த அம்மா சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. இவர் அண்ணன் பாவம் அவ்வளோதான் ஒடிஞ்சு போயிடுறாரு. அவ்வளோ வரைக்கும் இவர் ரொம்ப அவங்க தம்பியை வந்து டாமினேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு இருக்கும்போதே ஒரு நாள் வந்து தம்பி பொண்ணை வந்து அவர் ரொம்ப இன்சல்ட்டிங்காக எல்லார் முன்னாடி கேலி பண்ணி பேசுவார். என் பொண்ணு எப்படி இருக்கா, இந்த பொண்ணு எப்படி இருக்குங்கிற மாதிரி. நாளைக்கு இது கல்யாணம் பண்ணணும்னா கூட என் தம்பி என்கிட்ட தான் வந்து நிற்க போகிறான். இந்த மாதிரி வந்து எல்லார் முன்னாடி அவமானப்பட்டோன்னு தம்பியோட ஒய்ஃப் வந்து பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறான், படிப்பு தான் முக்கியம், நீ படித்து வரதான் தான் முடியும் அப்படின்னா. அன்னையிலேருந்து அந்த பொண்ணு நல்லா படித்து நல்ல இன்ஜினியரிங் முடிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுது. நல்ல பெரிய இடத்துல லவ் மேரேஜ், அதுவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு இவரு சொல்லிடுறாரு, என் பொண்ணு விரும்பி எங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுது.

0: இப்படி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு அவங்க தம்பி ஒய்ஃபு சொல்லிடுறா. நீங்கள் இதில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஒன்றும் பேச முடியல. கதையோட கரு என்னன்னா, என்ன சொல்ல வந்தேங்கிறத சில வாசகர்கள் கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் பூடகமாக தான் சொன்னேன், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாம. கடைசி முடிவு என்னன்னா, இப்போ இவ இந்த தம்பியோட மகள் வந்து பெங்களூர்ல நல்ல வேலை போய் செட்டில் ஆயிட்டு ஒரு குழந்தையும் வந்துடுது. அந்த குழந்தையும் கூட்டிட்டு அப்பாவை பார்க்க வரேன், பக்கத்துலேயே தான் அண்ணா இருக்காரு, அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சொல்றா, அவர் முகத்துல முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை, நம்மளெல்லாம் எவ்வளோ இன்சல்ட்டா பேசினாரு, இப்ப இப்படி இப்படி இப்ப போய் குழந்தைய காட்டினா நல்லா இல்லை, அதை கண்ணு பட்டுருங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃபும் சொல்றாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல கூட்டிட்டு போய் காட்டணும் காட்டணும்னு அவர் தம்பி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃபோன் வருது, அண்ணன் வந்து ரொம்ப திடீர்னு உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல சேர்த்துருக்கோம், உடனே புறப்பட்டு வாங்கன்னு கூட பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. சரி, அப்ப இவர் சொல்றாரு, அண்ணன் ரொம்ப சீரியஸா இருக்க, நம்ம ஒரு ஆட்டி போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் கிளம்புங்கன்னு போது அடுத்த ஃபோன் வருது, அவர் இறந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தம்பி சொல்றாரு, பாடியெல்லாம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும், குழந்தைய கூட்டிட்டு எதுக்கு அவ்வளோ போகணும், நீ வந்து கிளம்பி உங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நீ ஊருக்கு போயிடு சொல்லி பொண்டாட்டி மட்டும் கூப்பிட்டு நாம் மட்டும் போகலாம் கிளம்பு அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை பாவம் அவர் இறந்துட்டார்ல, கடைசியாக ஒரு
1: பார்த்துட்டு
0: பண்ணலாம்னு, இல்லை இல்லை தேவையே இல்லை, நீ கிளம்பு கிளம்பு, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம், நாங்கள் போகிறோம், நீ இப்படியே கிளம்பு. அப்போ தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு புரியலையான்னு சொல்லி சிரிக்கிறார். அப்பா அவங்க ஒய்ஃப் சொல்றா, உங்க அப்பாவை என்னமோ நினைச்சேன் அப்படின்னு நினைச்சா அவளும் சிரிக்கிறா. அப்படிமையாட்டம் வச்சிருந்தல்ல, இப்ப நானு என் பொண்ணு பேரம்பேத்தியோட இவ்வளவு நல்லா இருக்கும், நீ எப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்றதுக்குதான் அவர் வந்து பொண்ண கொண்டு போய் காட்டணும் நல்லாயே தவிர, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற எண்ணம் எல்லாம் வெறும் வாய்
1: வாய் வார்த்தைதான்.
0: இத நான் கதையில வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லாம ஜஸ்ட் இதோட முடிச்சிட்டேன், அவங்க சிரிக்கிறதோட நிறுத்திட்டேன். அது ரெண்டு மூணு பேரும் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: ஆனா இது ஒரு என்ன சொல்றது, இது இட்ஸ் a kind of art அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல நம்ம வந்து நேரடியா இதுதான்
0: சொல்லக்கூடாது, அதுதான் வந்து ஒரு எழுத்தாளருக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அந்த ஒரு கதையோ ஒரு நாவலோ எதுவும் இல்ல, சில இடங்கள் வந்து நாம நினைச்சத வந்து மனசுல நினைச்சத அதை வந்து கரெக்டா அந்த கேட்ச் பண்றாங்க பாருங்க அந்த வாசகர். அந்த இடத்துல வந்து நம்ம எழுதுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இதுதானே நீங்க சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க.
1: சூப்பர். இந்த கதையோட பேர்
0: ஒரு பேர் இருக்கும். இப்ப ரம்யா திவ்யா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். என்னோட எனக்கு 60+ உஷா, உமா, சாந்தி இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு வந்து பிரியா ரம்மான்ட்டு பேர் வைக்க மாட்டோம். இப்ப வந்து வாயிலே நுழையாத ஒரு பேர் தான் இருக்கும். அந்த மாதிரி பேர் வைக்கிறதும் கஷ்டம், அதை விட கதைக்கு தலைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரொம்பவே மண்டை உடைச்சுக்கணும், மெனக்கடணும்.
1: அந்த மாதிரி தலைப்பு வைக்கிறது சிரமமான ஒரு விஷயம்.
0: சில பத்திரிகை என்ன பண்ணுவாங்க, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு பேரை வந்து மாத்திடுவாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.

0: நீங்க எழுதின முதல் படைப்பு, சமீபத்தில் எழுதின படைப்பு, இது ரெண்டுத்துல எது உங்களோட ரொம்ப பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்க.
1: அப்படி எல்லாம் சொல்ல முடியாது,
0: சொல்ல முடியாது, எல்லாமே ஃபேவரட்,
1: எல்லாமே
0: ஒரு தாய்க்கு எல்லா குழந்தையும் எப்படி சமமா அதே மாதிரி. ரைட், ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னு எதை சொல்லுங்க மேம், ஹியூமர் ஆர் சீரியஸ் சப்ஜெக்ட்?
1: ஆக்சுவலா ஹியூமர் எழுதுறது ரொம்ப கஷ்டம்,
0: எழுதுறது
1: கஷ்டம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் மைல்டு நகைச்சுவை, நகைச்சுவைனா நீங்க விழுந்து விழுந்து சிரிக்க மாட்டீங்க, அதை படிக்கும் போது உங்க முகத்துல ஒரு புன்னகை வரணும், அந்த மாதிரி எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வருதாங்கிறது எனக்கு தெரியல,
0: அந்த ஹியூமரோட எழுதுறது பிடிக்கும். அதுக்கு அடுத்தது எது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவீங்க, ஒரு கதைக்கான ஒரு பிளாட் ரெடி பண்றதா அல்லது அதை பப்ளிஷ் பண்றதா?
1: பப்ளிஷ் பண்றது பத்தி நான் யோசிக்கிறதே கிடையாது, எழுதுறதோட என்னோட வேலை முடிஞ்சது.
0: ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் கார்டனிங்கா ரைட்டிங்கா?
1: கார்டனிங்.
0: கார்டனிங், செகண்ட் தாட்டே இல்ல, கார்டனிங். ஓகே, வாசிக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்தது நாவல்ஸ் ஆர் ஷார்ட் ஸ்டோரிஸ்?
1: ரெண்டுமே,
0: ரெண்டுமே. இது வந்து எல்லா துறையிலயுமே இருக்கிற செலிபிரிட்டிஸ் கிட்டே ஆகட்டும் அல்லது எல்லா துறையில இருக்கிற எக்ஸ்பர்டீஸ் கிட்ட கேட்கிற ஒரு கிளீஷே க்வெஸ்சனே வச்சுக்கலாம், பட் ஸ்டில் ஒரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க, அதனால கேக்குறேன் மேம். ஒரு எழுத்தாளரா நீங்க எழுத்தாளர் ஆகணும்னு நினைக்கிற பட்டிங் ரைட்டர்ஸுக்கு நீங்க கொடுக்கற அறிவுரைகள் என்ன?
1: முதல்ல இது வந்து நிறைய வாசிக்கணும்,
0: வாசிக்கணும்,
1: வாசிச்சாதான் உங்களுக்கு வந்து எது நல்ல ரைட்டிங்னு உங்களுக்கு பிடிப்படும். நிறைய வாசிப்புன்னா எல்லா சப்ஜெக்டும் வாசிக்கணும். நான் வந்து சொல்றது வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, கண்டதையும் வாசிக்கணும். சொல்லுவாங்களே கண்டதையும் படிச்சு பண்டிதனான, மாதிரி எல்லாத்தையும் வாசிக்கணும். அப்புறம் டெய்லி எழுத ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து நினைக்கிறத வந்து வார்த்தையில கொண்டு வர்றது தான்

0: எழுத்தாளரோட வேலை. எல்லாரும் நினைக்கிறோம் எல்லாருக்கிட்டையும் கதை இருக்குது, ஆனால் அந்த ப்ராக்டிஸ் தான் வந்து நமக்கு இது எழுத வைக்குது. எழுதுறதுக்கு அதை நீங்களே முதல் வாசகியாக நீங்கள் எழுதுறதுன்னு நினைக்காம அதை படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நிறைய வாசிக்கிறதுனால நீங்கள் எழுதுறது எப்படி இருக்குது, எந்த அழகில் இருக்குன்னு உங்களாலேயும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். திரும்ப வந்து விடாமுயற்சி தான் நீங்கள் வந்து இது நல்ல எழுத்து கட்டாயம் கவனிக்கப்படும். நான் எனக்கெல்லாம் யாருமே சிபார்சு எதுவுமே கிடையாது. எனக்கு இன்னி முதல்ல கதை அதில் வந்தபோது இப்போ நினச்சாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆ போட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே எனக்கு 3-4 கதைகள் வந்து எனக்கு பெரிய பத்திரிகைகளெல்லாம் வந்தது. அதே மாதிரி நான் எழுந்த முதல் நாவலே எனக்கு 2வது பரிசு
1: கிடைச்சோம்.
0: அதனால நல்ல எழுத்து கவனிக்கப்படும். ஏன்னா வந்து நல்ல எழுத்துக்கு வாசகர்களும் காத்திருக்காங்க, பத்திரிகைகளும் காத்திருக்கின்றன, பப்ளிஷரும் காத்திருக்காங்க. அதை மறந்து போகாதீங்க. அப்போ சிபாரிசு தான் இருந்தாதான் நம்ம கதையெல்லாம் போடுவாங்கிற பேச்செல்லாம் நம்பவே நம்பாதீங்க.
1: மேம், இப்போ ஒரு எழுத்தாளராக நீங்கள் எழுதின கதைகளுக்கு உங்களோட படைப்புகளுக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து அதற்கான விமர்சனங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள்லேருந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கிட்டேருந்து அல்லது நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கிட்டேருந்து கிடைச்ச ஒரு விமர்சனம், அது பாராட்டாகவும் இருக்கலாம் இல்லை அது ஒரு ரிட்டிக்காகவும் இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஒரு விமர்சனம்?
0: பாராட்டு வந்து பாராட்டுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிஷ் ஆச்சுன்னு சொன்னேன், அது முக்கியம் எல்லாமே அதில் வந்தது அத்தனையுமே நான் பார்த்தது கேட்டது அந்த மாதிரி வச்சு எழுதின ஒரு 1933 ஆரம்பித்து 1975 பீரியடில் முடிகிற மாதிரி தான் அந்த கதை எழுதியிருந்தேன். அதில் ஒரு சம்பவம் வந்து எங்கள் அம்மாவோட பர்சனல் விஷயம். அதில் அதில் எழுதுனே எங்கள் அம்மா அதை படிச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, இது நான் சொன்னது தானே அப்படின்னு சொல்லிட்டேன்.
1: ஓகே.
0: இன்னொரு வந்து என்னோட நெருங்கிய உறவினர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க ஏதோ ஒன்று ஏதோ படிச்சுட்டு, ஆக்சுவலாக அதை அவங்க பற்றி நான் எழுதவே இல்லை, அது வேற எதையோ எழுதுனது அவங்க நினச்சிக்கிட்டாங்க என்னை வச்சு தானே இந்த கதை எழுதுனேன்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரியை போயிடுச்சு. கோபமாக என்கிட்ட கேட்டாங்க.
1: கேட்டோடனே
0: நான் சொன்னேன், அது உங்களை வச்சு எழுதுனது கிடையாது, ஆனால் எழுத்துங்கிறது ஏதோ நான் ஒரு கொலைக்கதை ஒன்றும் எழுத போகிறதில்ல, நான் எழுதுறது எல்லாமே இந்த ஃபேமிலியை என்னை சுற்றி நடக்கிறது தான். ஸோ அது வந்து நான் பொய்யாலாம் எழுத முடியாது, நான் கேட்டது பார்த்தது தான் எழுத முடியும். அதனால வந்து அது நீங்க நினச்சிக்கிட்டா நீங்க, நான் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்க நினச்சிக்கிட்டா அது நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து நான் இல்லைன்னு சொல்லுவேன் நினச்சிட்டு அவங்க பெரிய சண்டை போடலான்னு வந்தவங்க புஷ்கர் அவங்களுக்கு ஆமாம் சொன்னது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டாங்க.
1: எழுத்தாளர்கள்னா எப்படி இருப்பாங்க, ஏன்னா எழுத்தாளர்களோட உலகம் எப்படி இருக்கும்?
0: எழுத்தாளர் பெருசா ஒண்ணுமே
1: கிடையாது,
0: ஒண்ணுமே கிடையாது. உணர்வுகளை என்ன எழுத்தில் கொண்டு வருகிறோம், அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான். உங்ககிட்ட பேசினதுல இருந்து எழுத்தாளர்களோட யோசிக்கிற விஷயங்கள், அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கும், அதாவது சில சமயம் நமக்கு வந்து தோணும் எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப பெருசா சிந்திப்பாங்க, சொல்றீங்க
0: அதை ஒத்துக்கிறேன். ஒரு தாட் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், ஒரு எண்ணங்கள் வந்து ஓடிட்டே
1: இருக்கும்.
0: எங்களோட டெய்லி லைஃப் வேற, அது வேற,
1: பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும்.
0: ஆல் பார்ட்டி பேக்ரவுண்ட், அது கரெக்ட், பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும்,
1: ஓடிட்டு இருக்கும். ஓகே மேம், நிறைய விஷயங்கள். எழுத்துனா என்ன, எழுத்தாளர்கள் எப்படி சிந்திப்பாங்க, எழுத்தாளர்களோட உலகம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமா சிம்பிளா மித்தவங்க மாதிரியோட தான் இருக்கும் அப்படிங்கறத அழகா சொன்னீங்க. அதே மாதிரி எழுத்தாளர்கள் மித்தவங்கள்டேந்து வேறுபட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா எல்லாரும் சிந்திக்கிறது தான், ஆனா அந்த சிந்தனைக்கு எழுத்து வடிவம் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். அண்ட் உங்களோட கார்டனிங் இன்ட்ரெஸ்ட் பற்றியும் சொன்னீங்க, ட்ராவல்ஸ் பற்றியும் சொன்னீங்க, இன்னும் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணும், அந்த ட்ராவல்லேருந்து எங்களுக்கு நிறைய சிறுகதைகள் நிறைய புதினங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நம்மளோட நிலையத்துக்கு வந்து பேசினதுக்காக மிக்க மிக்க நன்றிகள் மேம்.
0: ரொம்ப நன்றி.
2: இதுவரை எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் வாசவி.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படை ஆகாஷ்வாணி சென்னை.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து

கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதை மத்திய அரசு உறுதி செய்வதோடு இளையோரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்ததாக திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பேசியுள்ள பிரதமர், நம் நாட்டின் விவசாயிகளுக்கு இதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியதையும் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க அவைத்தலைவர் விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காததால் மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்தார். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று சந்தித்து மாணாக்கர் பிரச்சினை தொடர்பான விவாதம் அவையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த திரு ராகுல்காந்தி, மாணாக்கர் மற்றும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக இந்த விவாதம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் குறு உணவு பதப்படுத்தும் பிரிவு அடித்தட்டு மக்கள் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைவை மேம்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பான மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் இணையதள பதிவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நிதி, தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்புகளுடன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இதனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வேலை உருவாக்குபவர்களாக வலுப்பெற்று ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து சுயசார்பு

0: பாரதம் கட்டமைக்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேசிடோனியா நாட்டு அதிபர் கார்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார். மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக மேசிடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டுடன் வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிதி நிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருந்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு மன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்.
0: தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர், புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இடம்பெறும் வகையில் அவை மாற்றி அமைக்கப்படும் என்றார். கதைகளில் மாணாக்கருக்கு கணிதம் கற்றுத்தரப்படும் என்றும் AI தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் கற்பிக்கப்படும் என்றும் கூறினார்.
2: பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாற்ற போறேன். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக கேட்புலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது.
0: மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் தமிழக கிராமப்புற மாணவர்களின் நலனுக்கும் எதிரானது என்று சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வில் பல குளறுபடிகள் உள்ளதாக கூறியவர், இதனை உணர்ந்து அரசு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். காவிரியின் குறுக்கே கர்நாடக மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாடு மக்களின் பிரச்சனை என்பதால் அதனை தடுத்து நிறுத்த தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முதலமைச்சர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து உரிய அழுத்தம் தர வேண்டும் என்றும், சம்பாக்கி சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் ரீதியிலான விமர்சனங்களை செய்யலாம் என்றும், ஆனால் தனிப்பட்ட விமர்சனங்கள் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி குறிப்பிட்டார். இதனிடையே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட காலி பணியினருக்கான நேர்முக தேர்வினை நடத்த உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ள பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ, 12வது மற்றும் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட் விலான புகைப்படத்துடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.

0: மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் 29ஆம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அழகர் கோவிலில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்க கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்கிட கிரடல்வர் உருவம் பொறித்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக பிரதான கால்வாய் வழியாக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் நடைபெறவுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் முழுமையான தகவல்களை பொதுமக்கள் அளிக்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று துவக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மன மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:55. இனி அதர்மம் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

0: 93, 13 workers of the Youth Congress were killed by the police firing in Kolkata. In China Open Badminton, India's H.S. Pranoy's campaign ended in the opening round after a 21-10, 21-14 defeat to Malaysia's Leong Jun Hao in Changzhou today. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for coordinated efforts to prevent paper leaks in future examinations, reiterates government's commitment to ensuring strict action against those involved in any NEET paper leak. Proceedings in both houses of parliament disrupted amid opposition uproar on various issues. 11 people killed, several others trapped after tunnel collapses in Sikkim's Namche district. Rescue operation underway. Prime Minister assures Sikkim Chief Minister of all possible assistance. IMD issues red alert for very heavy rainfall over Himachal Pradesh, Jammu and Kashmir and Ladakh for today. And with that, we end the midday news.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மணிக்கு தன்னம்பிக்கையொட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்கலாம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய சுகாதார ஆணையத்தால் செயல்படுத்தப்படும் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டமானது ஏழை மற்றும் நலிவடைந்த குடும்பங்களுக்கு இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை சுகாதார சேவைகளுக்காக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 500,000 என்ற பணமில்லா மருத்துவமனை சிகிச்சை காப்பீட்டை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டம் 2018 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆயுஷ்மான் பாரத் என்பது சுகாதார சேவைகளை துறை வாரியாகவும் பிரிவுகளாகவும் வழங்கும் அணுகுமுறையிலிருந்து விரிவான மற்றும் தேவை அடிப்படையிலான சுகாதார சேவைக்கு மாறுவதற்கான ஒரு முயற்சியாகும். இந்த திட்டம் ஆரம்ப இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலைகளில் உள்ள சுகாதார அமைப்பை முழுமையாக கையாள்வதற்காக முன்னோடியான தலையீடுகளை மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் தாய் மற்றும் குழந்தை நலன், தொற்றா நோய்க்கான சிகிச்சை, இலவச அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் நோய் கண்டறிதல் உள்ளிட்ட விரிவான முதன்மை சுகாதார சேவைகளை மக்களின் வீடுகளுக்கு அருகிலேயே வழங்குவதாகும். இந்த மையங்கள் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைப்பதற்காக தடுப்பு சுகாதார பராமரிப்பையும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையும் ஊக்குவிக்கின்றன. இத்திட்டம் 50 கோடிக்கும் மேற்பட்ட நலிவடைந்த தனிநபர்களை உள்ளடக்கியதுடன் வருமானத்தை பொருட்படுத்தாமல் 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்களையும் உள்ளடக்கியது. இத்திட்டத்தின் மூலம் பயனடையவிருக்கும் பயனாளிகள் நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு பட்டியலிடப்பட்ட அரசு அல்லது தனியார் மருத்துவமனைகளிலும் இலவச மருத்துவ சிகிச்சையை பெறலாம். இத்திட்டத்திற்கு வயதோ பாலினமோ எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. மருத்துவமனையில் சேர்வதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய செலவுகள் உட்பட முதல் நாளிலிருந்தே காப்பீடானது வழங்கப்படுகிறது. 70 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களும் அவர்களின் பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் தங்களது குடும்பத்தின் தற்போதைய காப்பீட்டு வரம்பிலிருந்து தனியாக 500,000 காப்பீட்டை பெறுகிறார்கள். இத்திட்டத்தின் முதன்மை இலக்கு 2011 ஆண்டு சமூக பொருளாதார கணக்கெடுப்பின்படி அளவுகோள்களை பயன்படுத்தி அடையாளம் காணப்பட்ட பொருளாதார ரீதியாக நலிவடைந்த 40% குடும்பங்கள் ஆகும். இக்குடும்பங்களுக்கு பயனளிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பயனாளிகள் தங்களின் ஆதார் மற்றும் குடும்ப அடையாள எண்களை பயன்படுத்தி தங்களின் தகுதியை சரிபார்த்து பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் அதிகாரபூர்வமான இணையதளத்தில், அதாவது PMJAY

0: என்ற இணையதளத்திற்கு சென்று ஆதார் அட்டை மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்தி இத்திட்டத்திற்காக தங்களின் பெயரை இணைத்துக் கொள்ளலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்டோம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. நாளை வேறொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி திரையிசை கேட்கலாம். முதல் பாடல் வைகாசி பிறந்தாசி படத்திற்காக தேவாவின் இசையில் மனோ கே எஸ் சித்ரா பாடியது. பாடல் ஆசிரியர் காளிதாசன்.

இன்றைய தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. திரைசையை நிறைவு செய்யும் பாடல் ஆத்தா உன் கோயிலிலே படத்திற்காக தேவாவின் இசையில் மனோ எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் காளிதாசன்.

0: இதுவரை திரைசை கேட்டீர்கள்.
1: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 தன்னம்பிக்கையொட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் கலந்து கொண்டு கலகலப்பாக பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
0: நேரம் 2:30.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நேற்று நிகழ்ச்சியில மகளிர் நலன் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி நீங்க பேசியிருந்தீங்க, அதிலும் குறிப்பா அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் சார்ந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பத்தி நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. இன்றைய நிகழ்ச்சியிலும் மகளிர் நலன் சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் தான் உங்ககிட்ட நாங்க கேட்க போறோம். ஜென்ரலாவே ஒருத்தவங்க ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சிகிச்சை முறை அப்படிங்கறது தேவைப்படுங்களா? ஒரு ஜென்ரல் செக்அப் அப்படிங்கிறது பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்குதுங்களா?
2: நான் மருத்துவர் பிளஸி வில்சன், மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர். நேற்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமாக தொந்தரவு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும் என்னன்றது நம்ம நேற்றைய நிகழ்ச்சியில் விழாவறியாக பார்த்தோம். இன்னைக்கு வந்து தொந்தரவு எதுவுமே இல்லை, பெண்களுக்கு வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் இல்லை அவங்களோட யூட்ரஸ் அண்ட் சர்விக்ஸ் ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு இயர்லி ஒன்ஸா இப்போ செக்கப் ஏதாவது இடைப்பட்ட டைமில் பண்ணணுமான்றது பேச போகிறோம். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது அதுக்கு நம்ம டாக்டர் ஹெல்ப் எடுத்துக்கிறோம்னா அது நம்ம ட்ரீட்மெண்ட்டை நோக்கி போகிறோம். ஆனால் ஸ்கிரீனிங்னா என்னென்னா, இப்போது முற்றிலும் எந்த ஒரு சிம்டமும் கிடையாது, இப்போ ஜென்ரல் கைனக் ஸ்கிரீனிங் மாதிரி ஸ்கிரீனிங்னா எந்த தொந்தரவுமே இல்லை, ஆனால் ஒரு செக்கப்புக்கு நம்ம போய் பார்க்குறோம். எதுக்குன்னா நம்ம ஒரு நம்மளோட கர்ப்பப்பை கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி அதாவது சர்விக்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறது. அதுக்கு பெண்களுடைய லைஃப்பில் மெயினாக கைனகாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விதமான ஸ்கிரீனிங் நம்ம கண்டிப்பாக பெண்களோட வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நம்ம பண்ணணும். முதலாவது வந்து பாப்ஸ்மியர். பாப்ஸ்மியர்னா என்னென்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்விக்கல் கேன்சருக்கான அறிகுறி ஏதாவது நமக்கு கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் இருக்கான்னு பார்க்குறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் பாப்ஸ்மியர் டெஸ்ட். ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஹெச்பிவி வேக்சினேஷன் பற்றி. ரீசெண்டாக கவர்மெண்ட்ல நம்ம வந்து 14 இயர் ஓல்டு ஃபீமேல் அண்ட் மேல் சைல்டு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஃப்ரீ வேக்சினேஷன். ஸோ அந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் எதுக்காண்டினா இந்த சர்விக்கல் கேன்சருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம போடுறது. நம்ம வேக்சின் போட்டோம் அப்படின்னா நமக்கு சர்விக்கல் கேன்சர் வராதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது கிடையாது, மேக்சிமம் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ

போட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு வந்து அந்த கேன்சரை பற்றி பயந்துக்கவே இல்லையான்னு கேட்டால் இல்லை. நம்ம வேக்சின் போட்டிருந்தாலும் சரி, வேக்சினேஷன் பண்ணாமல் இருந்தாலும், இப்போ ஒரு மேரிட் விமன்னா ஆஃப்டர் ஹர் செக்ஷுவல் லைஃப் 3 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து அவங்க வந்து பாப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ கேன்சர்ன்றது சர்விக்கல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேற்றுக்கு வந்து அந்த வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆகி இன்னைக்கு கேன்சராக மாற போகிறதில்லை. ஸோ நீங்கள் உங்களோட 30 இயர்ஸில் இன்ஃபெக்ட் ஆயிருந்தீங்கன்னா இட் ஆல்மோஸ்ட் டேக்ஸ் 10 to 15 இயர்ஸ் அது கேன்சராக மாறுறதுக்கு. ஸோ இந்த இடப்பட்ட சமயத்திலேயே வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸை வந்து இப்போ கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் அந்த கேன்சருக்கான சேஞ்சஸ் ஆரம்பிச்சிருச்சான்னு பார்க்கறது தான் அந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட். பிகாஸ் இப்போ கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்கும், ஒய் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தியாக இருக்கலாம், உங்களுக்கு அந்த பொண்ணுறுப்புலேருந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜ் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல, ஆனால் உங்களோட கர்ப்பப்பையான வாய்ப்பகுதியான சர்விக்ஸில் அந்த சேஞ்சஸ் இருக்கும். அதை எப்படி பார்க்கறது அப்படின்னா இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் மூலமாக பார்க்கலாம். இது திருமணமான எல்லா பெண்களும் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க கல்யாணாகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட்டை வந்து every 3 இயர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். every 3 இயர்ஸ் நம்ம பண்ணுறது அட்லீஸ்ட் 30ல ஸ்டார்ட் பண்ணி 65 வரைக்கும் நம்ம வந்து every 3 இயர்ஸ் நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ எல்லா டெஸ்ட் நம்ம எடுக்கிறது வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் 60 நம்ம இந்த டெஸ்ட்டை பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அம்மாவோ பாட்டியோ இருக்கிறாங்க, 60 இயர்ஸ் வரைக்கும் இந்த டெஸ்ட்டை எடுக்கலை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அட்லீஸ்ட் 1 அந்த டெஸ்ட்டை எடுங்க. அந்த டெஸ்ட் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்தராக டெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இவ்வளோ 3 இயர்ஸ் 1 எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா அட்லீஸ்ட் 35 இயர்ஸில் 1, 45 இயர்ஸில் 1, அட்லீஸ்ட் 2x நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை பண்ணால் கூட நம்ம வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு டெஸ்ட், ஸ்கிரீனிங் டெஸ்ட், நம்ம பாப்ஸ்மியர் டெஸ்ட். ரெண்டாவது பார்த்தோன்னா மேமோகிராம். மேமோகிராம் எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சருக்கான அறிகுறி இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த மேமோகிராம் டெஸ்ட் பண்ணுறோம். ஏன் இந்த ரெண்டு டெஸ்ட்டும் முக்கியமாக பேசுகிறோன்னா மோஸ்ட் காமனாக பெண்களுக்கு அஃபெக்ட் ஆகிறது பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சருக்கு அடுத்தபடியாக வர்றது சர்விக்கல் கேன்சர். ஸோ சர்விக்கல் கேன்சருக்கான அறிகுறியை பார்க்கறதுக்கு தான் பாப்ஸ்மியர் டெஸ்ட், அது ஆஃப்டர் 30 நீங்கள் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். மேமோகிராம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ ஃபேமிலியில் யாருக்குமே பிரஸ்ட் கேன்சர் இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, நமக்கு பிரஸ்ட் ரேடியேஷன்ஸ் நம்ம எதுவும் பண்ணதில்லை, நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிறோம், எந்த தொந்தரவும் இல்லை, பிரஸ்ட் கேன்சர் வரக்கான வாய்ப்பு இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா காமன் ஃபீமேலாக இருந்தோம் அப்படின்னா ஆஃப்டர் 40 இயர்ஸ் நம்ம 1 to 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மேமோகிராம் பண்ணிக்கலாம். மேமோகிராம்னா பிரஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணுறது தான் நம்ம மேமோகிராம்னு சொல்கிறோம். ஸோ ஆஃப்டர் 40 பண்ணால் போதுமா, அதுக்கு முன்னாடி தேவையில்லையா அப்படின்னா நம்ம இது வந்து அதுக்கு முன்னாடி பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் நம்ம எல்லாருக்குமே வந்து வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்ஸ் அவங்க வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்டாங்க இல்லை அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் ஏர்லி பியூபர்ட்டியாக இருக்கிறதுனால 20 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியம். இந்த பிரஸ்ட் கேன்சரும் நீங்கள் வந்து இன்னைக்கு உடனே வந்து பெரிய கட்டியாக உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை, சின்ன கட்டியிலேருந்து ஆரம்பித்து தான் ஒரு பெரிய கட்டியாக உருவெடுக்க போகுது. ஸோ நம்ம 20 to 40 இயர்ஸ் வந்து எல்லா ஃபீமேலும் நம்ம ஆஃப்டர் பீரியட்ஸ் 10th day of periods கண்டிப்பாக கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்மளோட பிரஸ்ட்டை உள்ளங்கை வச்சு நமக்கு சுற்றிலும் அழுத்தி நம்ம செக் பண்ணிக்கணும். சின்ன சின்ன கட்டிகளாக ஏதாவது உங்களுக்கு கையில் தென்பட்டுடுச்சுன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஹெல்ப் நம்ம கண்டிப்பாக போகணும். இப்போ ரெண்டு பிரஸ்ட்டும் நம்ம கண்ணாடி முன்னாடி பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் இருக்குது, நிப்பிள்ஸ் வந்து ஒரே பொசிஷனில் இருக்குது, நமக்கு அதுலேருந்து நீர் மாதிரி எதுவும் வடியலை, ப்ளஸ் அந்த நிப்பிள் ஏரியாவை சுற்றி இருக்கிற கருவளையம் நார்மலாக இருக்குது, அதையும் சுற்றி இருக்கிற அந்த தோல் பகுதி வந்துட்டு நார்மலாக இருந்துச்சுன்னா ஓகே. ஏதாவது சின்ன சின்னதாக கட்டிகள் நமக்கு தட்டுப்படுது, பிரஸ்டோட சைஸ் வந்து அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது டிஸ்சார்ஜ் நமக்கு பிரஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்குது, இப்போது நீராவோ பால் மாதிரியோ ஏதாவது டிஸ்சார்ஜ் வர மாதிரி இருக்குது, மார்பக தோல் பகுதி வந்துட்டு நார்மல் ஸ்கின் மாதிரி, இப்போ கையில் இருக்கிற நமக்கு வயிறு பகுதியில் இருக்கிற ஸ்கின் மாதிரி இல்லாமல் ஏதாச்சும் இப்போ ஆரஞ்சு தோல் இருக்குல்ல அது வந்து கரடு முரடாக அந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுனாலாம் நம்ம உடனே வந்து நம்ம மெடிக்கல் ஹெல்ப் அணுகிறது முக்கியம். இது நம்ம 20 to 40 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு இதை பண்ணுவோம். நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஸ்கேனுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து எந்த ஸ்கேனுக்கும் போக போகிறதில்ல. ஆஃப்டர் 40 இயர்ஸ் every 1 in every 2 இயர்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மேமோகிராம் பண்ணிக்கலாம். இது மேமோகிராம் 40ல ஆரம்பிக்கிறது 75 இயர்ஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கூட இருக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலேயும் அது தொடர்ற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து நார்மலாக இப்போ வீட்டில் யாருக்கும் பிரஸ்ட் கேன்சர்
கேன்சர் இல்லாதவங்களோட வீட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதே இது நம்ம குடும்ப உறுப்பினர் யாருக்காச்சும், நமக்கு தாய்

0: தாய் வழியோ அப்பா வழியோ யார் வழியாவோ நமக்கு வந்து இப்போ 50 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரஸ்ட் கேன்சர் இருக்குது, ஒருத்தங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர், இன்னொருத்தங்களுக்கு ஓவரியன் கேன்சர் இருக்கு, ஓவரினா செனமுட்டை பையில் கேன்சர் இருக்கிறாப்புல இருக்குது, இல்லை மல்டிபிள் கேன்சர்ஸ் யங்கர் ஏஜில் இருக்குது, இல்லை செஸ்ட் ரேடியேஷன் எடுத்துட்ட பெண்மணியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இந்த பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங்கான மேமோகிராம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி 30 இயர்ஸ்லேருந்தே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எவ்ரி 1 to 2 இயர்ஸ் வந்து மேமோகிராம் கூட எம்ஆர்ஐ ஸ்கேனும் நம்ம சேர்ந்து பண்ணுறாப்புல இருக்கும்.
1: ஸோ வந்து மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி நீங்கள் இன்றைக்கி நிறையா தகவல் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள்.
1: இன்ற நிகழ்ச்சியில வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் பத்தி நீங்க நிறைய தகவல் ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க?
2: நம்ம அரௌண்ட் 60 இயர்ஸ் பார்த்தோம்னா போஸ்ட் மெனோபோசல் ஏஜ் குரூப் வருவாங்க. அப்படின்னா மாதவிடாய் நமக்கு வந்து முற்றிலும் நின்னதுக்கு அப்புறம் உள்ள ஸ்டேஜ். மாதவிடாய் நமக்கு பார்க்கும்போது ஒரு 48 to 52 இயர்ஸ்ல வந்து மேக்சிமம் பெண்களுக்கு வந்துட்டு நின்றோம். அதுக்கப்புறம் மெயினாக என்னென்ன இருக்குன்னா, அவங்களுக்கு இந்த மெனோபாஸ்ன்றதே நமக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே நிற்கிற ஸ்டேஜ். நின்னதுக்கு அப்புறம் தான் அந்த வந்து மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு இரிட்டபிலிட்டி, மூட் சேஞ்ச், நமக்கு எதையுமே அவங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி, அடிக்கடி வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சீக்கிரம் சீக்கிரம் சண்டை போடுற மாதிரி, இப்போ யங்ஸ்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க எதுக்கு இதுக்கெல்லாம் கோவப்படுறாங்க, எதுக்கு இதுக்கு இதெல்லாம் கத்துறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமானு யோசிப்போம். அது ஆக்சுவலாக வந்து மெனோபாசல் சிம்டம். அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் கம்மியாக இருக்கிறது, ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னா ரொம்ப நேரம் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நைட்டு பார்த்தா அம்மாலாம் டக்குன்னு எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு ரொம்ப வேகுது ரொம்ப வேகுதுன்னு ஜன்னல் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒரு சூட்டுத்தன்மை வர்றது, இது எல்லாமே வந்து நமக்கு அந்த மெனோபாசல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன்ஸ் நின்று போய் அந்த டைமில் அரவுண்ட் 50s to 60 அந்த ஏஜ் குரூப் பார்த்தோன்னா மெயினாக எப்படி இருப்பாங்க, இதோட சேர்ந்து அவங்களுக்கு இந்த உடல் பருமன் வைக்கிறது. இப்போ இந்த ஹார்மோன்ஸ்னால தான் நம்மளோட கொலஸ்ட்ரால் ஆகட்டும், நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகட்டும், எல்லாமே நமக்கு வந்துட்டு இப்போ பெண்களுக்கு பார்த்தோம்னா சின்ன வயசில் யாருக்கும் ஹார்ட் அட்டாக் எதுவும் வர்றதில்லை. காரணம் நம்மளோட ஓவரிஸ் செனமுட்டப்பை நமக்கு ஹார்மோன்ஸை கரெக்டாக கொடுக்கறதுனால இந்த ஹார்மோன்ஸ்னால எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குது, அதாவது நம்மளோட மெனோபாஸ் ஆக ஆரம்பிக்கும் போது உடல் பருமன் கூடுற மாதிரி இருக்கும். கூடவே வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸில் சேஞ்சஸ் வரலாம். நம்மளோட இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், புண்ணுறுப்பில் வந்துட்டு ஒரு எரிச்சல் இருக்கலாம், நமக்கு வந்து டிஸ்சார்ஜஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த மெனோபாசல் சேஞ்சஸ் தான். அது கூடவே சேர்ந்து பெண்களுக்கு இப்போ 60 வயசுக்கு மேற்பட்டவங்க பார்க்கும்போது கீழே கர்ப்பப்பை இறங்கி வர்றது, அப்புறமேட்டு தும்முனா இருமுனா வந்து யூரின் லீக் ஆகிற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் வந்துட்டு பெரும்பாலான முதியவர்கள் நம்ம வந்து மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இதே இது அவங்களுக்கு கர்ப்பப்பை அடி இறங்கி வருகிறது, நம்ம கால் தொடக்கி இடையில உராசுற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு மெடிக்கல் ஹெல்ப் வந்து தேவை. காரணம் இந்த ஹார்மோன்ஸ்க்கெல்லாம் கம்மியாகும் போது நம்ம கொலாஜன் சொல்றது நம்ம அந்த மசில்ஸ்ல இருந்து எல்லாமே வீக் ஆகும் போது நம்மளோட கர்ப்பப்பை எல்லாமே அடி இறங்கும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி ஆகிறப்ப நம்ம கர்ப்பப்பை வாய்ப்பகுதி எல்லாம் கொஞ்சம் சுருக்கம் கொடுக்கும்போது அந்த இடத்துல எரிச்சல் இருக்கலாம். எப்பவுமே ஒரு தீ மாதிரி ஒரு தண்ணி வாஷ் பண்றோம் அப்படின்னா நமக்கு தீ மாதிரி எரியுது, பர்னிங் சென்சேஷன் ஆகுது. நிறைய பேர் யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் ஆனா இன்னும் சரியாகல இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லை, இந்த ஹார்மோன் டெஃபிஷியன்சினால நம்மளோட வெஜைனா சுருங்கிறதுனால ட்ரை ஆகுறதுனால வர சிம்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னால நம்ம உடனே மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த 60 வயசுக்கு மேற்பட்ட இல்லை 60 வயசை சுற்றிலும்

0: 50 அறுபது வயசுக்குள்ளான பெண்மணிகளுக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதே சின்னதாக இருக்குன்ட்டு நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். இப்போ உங்களால் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க, உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை, உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுறீங்க, நைட்டு தூக்கம் வரமாட்டேங்குது, எந்திரிச்சு நமக்கு வந்துட்டு ரொம்ப வேகுதுன்னு நின்றுட்டு இருக்கிறோம், நமக்கு உடல் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே அந்த மெனோபோசல் சிம்டம்ஸ் தான். ஸோ அதுக்கும் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். ஹெல்ப் பண்ணி நம்மளை அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி லைஃபை கொண்டு போகிற அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் மெடிக்கல் ஹெல்ப்புக்கு முன்னாடி வரணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கோங்க.
1: டாக்டர், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மேலும் சில தகவல்கள், மேலும் சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்குங்க. பிறந்து பேசும் ஒரு பாடலுக்கு பிறகு இணைந்திருங்கள் 103.3 பண்பலையோடு.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு
1: மருத்துவம். நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் 5 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி, சென்னை சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, சென்னை மாதவரம், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, அம்மூர், சேலம், நீலகிரி மாவட்டம் பார்வுட், சென்னை அம்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம், சென்னை பேசின் பாலம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், பள்ளிக்கரணை, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர், அண்ணாநகர் மேற்கு, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயின்குடி, மிமிசல், புதுக்கோட்டை, சின்கொனா, திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், திருநெல்வேலி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை. மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 23ஆம் தேதி அன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழியக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 24ஆம் தேதி அன்று பலத்த காற்றுடன் கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. 25ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வட தமிழகம், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதி அன்று கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 27ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும்.

0: தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பு ஒட்டியே இருக்கும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். மழை லேசானது முதல் மிதமான அளவில் பெய்யும் வாய்ப்பு உண்டு இடிமின்னலுடன். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை, அதாவது நாளை மறுநாள் வரை, தென்கடலோர தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 3 மணி. இத்துடன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸின் மதிய நேர ஒலிபரப்பு நிறைவடைந்தது. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:28 தொடங்கும்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது மாலை நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:30 நொடி. திரை இசை கேட்கலாம்.

ஒலித்த பாடல் சந்திப்பு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடியது. ஒலிக்கவிருக்கும் பாடல் மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது.

0: வந்தாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பே

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் திரை இசை ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 5:43:15. திரை இசையில் அடுத்து மௌனகீதங்கள் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் எஸ். ஜானகி பாடிய பாடல் ஒலிக்கிறது.

பெருக்கிறது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:01. நிலையத்தில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இன்று மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:10 மாவட்ட செய்திகளைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இன்று தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து விளக்குகிறார் டாக்டர் ஏ கார்த்திகேயன் அவர்கள், நிகழ்ச்சி அமைப்பு போன் ரமேஷ்குமார். இன்றிரவு 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 செய்திச்சுடர், 10:00 அரங்கிசை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இன்று இரவு 11:00 முதல் நாளை காலை 5:53 நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

இனி நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆறு பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:45 மாநில செய்திகளைத் தொடர்ந்து நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 மதுர கீதம், 7:15 தமிழில் செய்திகளைத் தொடர்ந்து 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகளைத் தொடர்ந்து 8:30 மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசை, 10:00 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும். நாளை பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலைத் தொடர்ந்து 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சல், 12:40 தமிழில் செய்திகளைத் தொடர்ந்து 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகளைத் தொடர்ந்து 1:10 எண்ணியூர் தோழி, 1:55 பாடல் ஒன்று. நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்ப்புறத்திலே, 2:55 வானிலை அறிக்கை. நாளை மாலை 5:28 நிகழ்ச்சிகள் ஆரம்பம், 5:30 திரை இசை, 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம். நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து ஏறும் ஊறும். நாளை இரவு 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 செய்திச்சுடர், 10:00 அரங்கிசை. நேர்களே, இதுவரை நிலையத்தில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

பாமாலை ஒலித்து கொண்டிருக்கும் நேரம் 6:22:10. நேர்களே, நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 7:25 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து விளக்குகிறார் டாக்டர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். கேட்க காத்திருங்கள் நேயர்களே. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மற்றும் 103 FM ரெயின்போ நிகழ்ச்சிகளை பிளே ஸ்டோரிலிருந்து இறக்கம் செய்து நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக கேட்டு மகிழலாம். பாமாலையில் நிறைவு பாடலாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல் ஒலிக்கிறது.

பாமாலை நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மற்றும் எஃப்எம் 103 ரெயின்போ நிகழ்ச்சிகளை பிளே ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்து நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக கேட்டு மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி கடல் பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண்

0: உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு JCD பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத் துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வைக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
2: இந்த சென்சஸ் 2027 தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் வந்து இந்த சென்சஸ்ல தான் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி மக்கள் வந்து அவங்களை பத்தின விவரங்களை அவங்களாவே பதிவு செஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் July 17 முதல் July 31 வரை 15 நாட்கள் கால அவகாசம் இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சோ மொத்தத்துல மக்கள் வந்து அவங்களாவே அவங்க பத்தின விவரங்களை sc.census.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்துல லாகின் பண்ணி அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதுல வந்து ஃபைனலா ஒரு 11-digit கோடு வரும். அந்த கோடை வந்து அவங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பண்றாங்களோ அந்த கோடை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கணக்கெடுப்பாளர்கள் யார்கள் வர்றாங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்தோம்னா அவங்க வெரிஃபை பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன் 15 நாட்கள் கால அவகாசம் முடிஞ்ச பின்னாடி August 1 முதல் August 30 வரை வீட்டு பட்டியலும் வீட்டு கணக்கெடுப்பிற்கான களப்பணி நடைபெறவுள்ளது.
0: தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியோ ட்ரோன் பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழில்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360202120. பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர்

0: பயிற்சி திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வாணியம்பாடி ITI இத்திட்டத்தின் கீழ் நடைபெற முகாமில் பயிற்சி அளித்த அலுவலர் திரு அருண்குமார், மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பை சிரமமின்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: தேசிய தொழில் பயிற்சி பழகுனர் முகாம் வந்து நம்ம வாணியம்பாடி ITI நடைபெற்றது. இந்த தேசிய தொழில் பழகுனர் முகாம் நம்ம ஆப்பரேட்டிஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னும் போது, ஒரு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 இயர் பண்ணுவாங்க, 2 இயர்ஸ் படிக்கிறவங்க 1 இயர் பண்ணுவாங்க. இதனால கூடுதலாக NAC சர்டிபிகேட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த 1 இயரும் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதாவது உதாரணம் 4 வருஷம் தேவைப்படுது அப்படின்னா 3 வருஷம் தான் கம்பெனியில் பயிற்சி எடுத்திருக்காங்க, இந்த ஒரு வருடம் கூடவும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பயனர் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டைஃபன் தரா.
0: ரோபாட்டிக்ஸ் பிரிவில் பயிற்சி பெற்ற மாணவிகள் இத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர்.
2: என் பேர் சபாக்கரின்னு, நான் ரோபோட்டிக்ல படிச்சேன். கவர்மெண்ட் ITIல வேலைவாய்ப்பு முகாம் நடந்தது, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. இதுல ஸ்டைஃபன் எல்லாம் கிடைக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பயிற்சி முடிஞ்சிட்ட பிறகு ஒரு சர்டிபிகேட்டும் தருவாங்க, ஒரு வேலை போறதுக்காக முன்னுரிமையாக இருக்கும் அந்த சர்டிபிகேட். பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் மீனா, நான் ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். இங்க அப்ரண்டிஸ் ஜாப் மேல நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 15 கம்பெனிஸ் வந்திருக்காங்க, இங்க வேலை கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா வேற பெரிய ஜாப்க்கு போறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. நீலகிரியில் நடைபெற்ற விழாவில் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கலந்து கொண்டு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி 3,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். வேலூரை அடுத்த தொரப்பாடி ஏரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைவில் வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
5: இனி விளம்பரம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:41:30. முல்லை வனம் திரை இசைப்பாடல்களின் தொகுப்பை கேட்கலாம். முதலில் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா மற்றும் கணேசன் பாடியது.

நேர்களே, நினைவூட்டுகிறோமே, இன்று இரவு 7:25 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கோயம்புத்தூரில் உள்ள வன மரபியல் மற்றும் மர இனப்பெருக்க நிலையத்தினுடைய முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு முறைகள் குறித்து விளக்குகிறார். கேட்க காத்திருங்கள் நேயர்களே. முல்லைவனத்தில் நிறைவு பாடலாக ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து கே. ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது முல்லை வனத்தில் திரை இசை பாடல்கள். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இனி தொடர்வது மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். இது எவர் ஏ கே தனசேகரன்.
1: மத்திய அரசின் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு என்பது பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை முறையாக கொண்டு சேர்க்க உதவும் ஒரு அருமையான திட்டமாகும். எனவே பொதுமக்கள் அனைவரும் இதில் தங்களின் விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கிய அமைச்சர் குமார், ஆவடி அரசு மருத்துவமனையில் விழுதுகள் என்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி திட்ட நிகழ்ச்சியையும் மத்திய அரசின் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியையும் தொடங்கி வைத்தார். மேலும் மத்திய அரசின் சார்பில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு இணையத்தில் பதிவேற்றம் செய்வது தொடர்பாக அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் குமார்,
2: மக்கள் தொகை எவ்வளவு என்றதை கணக்கெடுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து சென்சஸ் டிவிஷன்ல இருந்து சென்சஸ் கமிஷனர் இந்தியா மூலமாக ஒரு சர்வே பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 35 கேள்விகளுக்கு இருக்கு. இந்த 35 கேள்விகளையும் மக்கள் கம்ப்ளீட்டா அவங்களுடைய பேரு, முகவரி, அட்ரஸ், அவங்க கிட்ட டிவி இருக்கா இல்லையா, அவங்க எந்தெந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்றத எல்லா சென்சஸும் இந்த கேள்விகள் அடங்கி இருக்கு. இந்த கேள்விகளை அவங்களுக்கு உரிய வகையில அவங்க கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்ட அப்புறமா எனுமரேட்டர்ஸ் வந்து அவங்களோட இடத்துக்கு போயிட்டு அது சரியா இருக்கா இல்லைன்றதையும் செக் பண்ணுவாங்க. சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு வந்து நம்ம சொந்தமா அவங்களே அவங்களுடைய விவரத்தை போடுறதுனால செல்ஃப் எனுமரேஷன் HOL லாகின் மூலமா இந்த சிஸ்டத்துல இருக்க மாதிரி மக்களுக்கு வேண்டியதை கவர்மெண்ட் செய்யறதுக்காக இதை முறைப்படுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான திட்டம்.
1: அதனைத் தொடர்ந்து ஆவடி அரசு மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையமான விழுதுகள் என்ற அமைப்பை திறந்து வைத்து மாற்றுத்திறன் குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். 30 வருடங்களாக சென்னையில் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. உலக தரத்தில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலி

0: காஞ்சிபுரம் வரை சுமார் 133 கிலோமீட்டர் தூரத்திற்கு 16,502 கோடி மதிப்பீட்டில் 5 கட்டங்களில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் தச்சூர் வரை 25.8 கிலோமீட்டர் தூரம் சென்னை புறவட்ட சாலை திட்டத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர் கட்டுமான பணியாளர்களிடம் தேவையான அடிப்படை வசதிகள் பணிகள் எந்த அளவிற்கு உள்ளது என்று கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக்கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்படாமல் உள்ளது. இனி வரும் காலங்களில் பட்டப்படிப்பு முடிந்து அதே ஆண்டுகளில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு விபத்தால் 18 பேர் உயிரிழந்த தனியார் தொழிற்சாலை மீண்டும் திறக்க முடியாது. தொழிற்சாலை முழுவதும் சீல் வைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஷ் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்து விபத்துக்குள்ளாகி பீகார் மாநில தொழிலாளர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் செங்குன்றம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் 4 பேரை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளை மருத்துவர்களிடம் கேட்டறிந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஷ் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் தனிக்குழு அமைத்து ஆய்வு செய்து வருவதாகவும் அமோனியா வாயு கசிந்து 18 பேர் உயிரிழந்தது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் 56,00,000 தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருவதாகவும் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைகள் குறித்து தொழிலாளர் நலச்சட்டப்படி சுமார் 8,00,000 ரூபாய்க்கு மேல் நிவாரணம் கிடைக்கும் என்றும் அமோனியா வாயு கசிவு பாதிக்கப்பட்டு 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த தொழிற்சாலையை மீண்டும் திறக்க முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஜிபே பண பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 39,950 ரூபாய் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா வருகிற ஆகஸ்ட் மாதம் 4 தேதி முதல் 8 தேதி வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி வரும் 6 தேதி ஒரு நாள் மட்டும் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையானது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடிய போது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் 2014 ஆண்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 76 கிகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது சூரிய மின்

0: சக்தி திட்டங்களிலிருந்து 162 கிகாவாட்டும், காற்றாலைகளிலிருந்து 58 கிகாவாட்டும், நீர் மின்சக்தி திட்டங்களிலிருந்து 57 கிகாவாட்டும், உயிரி எரிசக்தி திட்டங்களிலிருந்து 11 கிகாவாட்டும் கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் 46 பில்லியன் டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் தெரிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும், ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மேலும் 19 நாடுகளுடன் போதைப் பொருள் தடுப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து இருதரப்பு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு மண்டல அலுவலகங்களின் எண்ணிக்கை 13-30 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் பட்டன்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நகக்காயம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாக கூறப்படுவதிலும் உண்மை இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 10 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எட்வர்ட் மிலிபேண்டிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது வலுப்பெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக விளங்குவதாகவும் கூறியுள்ளார். எட்வர்ட் மிலிபேண்டுடன் இணைந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 20 மேற்பட்டோரை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்கடையத்தில் உள்ள அறநிலைய

கல்வித்துறைக்கு சொந்தமான கோவில் நிலையத்தில் கேரளத்தில் இருந்து வரும் வாகனங்கள் மூலமாக கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிளாஸ்டிக் மின்னணு கழிவுகள் காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்படுவதால் ஜம்பு நதியும் விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடையும் சூழலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். 10 டன்னுக்கும் மேல் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் ஓடிடி இணையதளம் வாயிலாக இந்தியாவின் முத்துக்கள் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற காணொலி குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் கலைப்பொருட்களின் சிறப்புகள் குறித்த காணொலியை 3 நிமிட கால அளவில் தயாரித்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம். முதற்கட்டமாக அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, தாமன் அண்ட் டியூ, கோவா மற்றும் லடாக் பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது காணொலி படைப்புகளை போட்டிக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 போட்டியாளர்களுக்கு தலா 50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் தேசிய அளவில் சிறந்த படைப்புகளை அளிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி 7,000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் லாக்கோடாங் மஞ்சள் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதன் மூலம் 3,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். 2028-29ஆம் நிதியாண்டிற்குள் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான லாக்கோடாங் மஞ்சள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் உணவுப் பொருட்களை உலக அளவில் பிரபலமாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். ஆப்கானிஸ்தானில் நூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷவாணி FM 103. நேரம் 7:25:55. உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 19,244 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,899 ரூபாய்க்கும், தனி கிழங்கு 17,289 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,829 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 19,306 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,206 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 17,211 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 10,599 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 19,299 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 13,589 ரூபாய்க்கும் மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 17,339 ரூபாயாகவும்

குறைந்தபட்ச விலையாக 12,399 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. இன்று கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி தனி கிழங்கு வரத்து இல்லை. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, எதிர்பார்க்கப்படும் வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 31°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C முதல் 23°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வானிலை முன்னெச்சரிக்கை: நாளை முதல் 26/7/2026 வரை இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை: இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டர் மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக்கொள்ளவும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்பரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணித்து நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5% வீதம் கலந்து தெளிக்கவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 பற்றிய தினசரி கண்ணோட்டம். டெல்லி அஞ்சல்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து கோயமுத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் வன பாதுகாப்பு துறையின் தலைவர் மற்றும் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம்.
1: முனைவர் ஏ. கார்த்திகேயன், இவர் கோயமுத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தில் வன பாதுகாப்பு துறையின் தலைவராகவும் விஞ்ஞானியாகவும் பணியாற்றி வருகிறார். தாவரவியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். வன நோயியல் மற்றும் உயிர் உரங்களில் 26 வருட ஆராய்ச்சி அனுபவம் பெற்றவர். சிம்லாவில் உள்ள இமாலயன் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். மரங்களில் ஏற்படும் பல நோய்களுக்கு ஆராய்ச்சி மூலம் தீர்வு கண்டுள்ளார். சிறந்த ஆராய்ச்சியாளருக்கான தமிழக அரசின் சுற்றுச்சூழல் விருது பெற்றவர். 4 புத்தகங்கள், 29 ஆராய்ச்சி கட்டுரைகள், சர்வதேச அளவில் 30 ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் தேசிய அளவில் 60 ஆராய்ச்சி கட்டுரைகள் பதிப்பித்துள்ளார். பல நாடுகளில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் பங்கேற்று ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்துள்ளார். பல ஆராய்ச்சி மாணவர்களையும் இவர் உருவாக்கியுள்ளார்.
2: அன்பார்ந்த விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, தேக்கு சாகுபடியில் இந்த பூச்சி மற்றும் நோய் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்குகிறது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். தேக்கு மரம் வந்து மரங்களின் அரசனே நம்ம சொல்லலாம். தேக்கு என்றாலே அது ஒரு மிகப்பெரிய கௌரவம். தேக்கு என்பது ஒரு பெருமிதம். நிறைய பேர் இப்போ தேக்கு மரங்களை ஃபர்னிச்சர் வச்சுருப்பாங்க, பரச்சாமான் வச்சுருப்பாங்க, நிலவு வச்சுருப்பாங்க, கதவு வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு தேக்கு வந்து அது ஒரு பெருமையான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களில் தேக்கு மரம் நல்லா இலைக்க வரும். அதில் ஏதாவது சித்திரம் செதுக்கிறதுக்கு நல்லா ஈடுகொடுக்கும். ஏன்னா அதோடைய தன்மை அந்த மாதிரி. இன்னொன்று ரொம்ப உறுதியாக இருக்கும், அதில் கரையானே பிடிக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் நிலவு முக்கியமாக பண்ணுவாங்க, ஏன்னாக்கா அது கரையான் வராது. கதவு பண்ணுவாங்க. மற்ற எது இல்லைன்னா கூட தேக்கு மரங்களை நம்முடைய தமிழ்நாடு மக்கள் வந்து முக்கியமாக விரும்புறது காரணம் கதலுக்கு கரையான் பிடிக்காது. தேக்கு நம்ம அரசன் சொன்னால் கூட அதுலேயும் நமக்கு வந்து பூச்சி மற்றும் நோய்களெல்லாம் வரத்தான் செய்யுது. நல்லா பெருமளவு நம்ம வரப்போகிறத்துலேயோ வயல்லையோ அதை விளைவிக்கும் பொழுது இதில் பூச்சி மற்றும் நோய்கள் வரத்தான் செய்யுது. தேக்கு வந்து ஒரு மித வெப்பமான காலநிலை மற்றும் மழை சார்ந்த நிலங்களில் பெருமளவு நன்கு வளரும். ரொம்பவும் அதுக்கு வறட்சியும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் அது ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது. மிதமான சூழ்நிலையும் நன்கு வளரும். இது வந்து நல்ல ஒரு பயன் தரக்கூட, கொஞ்சம் வளர்வதற்கு உற்பத்தி கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதமான கூட நல்லபடியாக இது வந்து வருமானத்தை கொடுக்கிற ஒரு மரமாகும். நம்ம வந்து ஈஸியாக அதை சந்தைப்படுத்த ஏதுவாகும். இருந்தாலும் இந்த பூச்சி மற்றும் நோய்கள் வந்து ஏன் தாக்குது அப்படின்னாக்கா, அதோடைய சீதோஷண காலநிலையை பொறுத்து அதிக அளவு மழை வந்தாலோ, அதிக அளவு ஈரத்தன்மை ஏற்பட்டாலோ, அல்லது அதுக்கு தேவையில்லாத சில சூழ்நிலைகள் ஏற்பட்டாலோ இது மாதிரி பூச்சிகள் மற்றும் நோய்கள் வரத்தான் செய்யுது. இதில் முக்கியமான பூச்சி தாக்குதல் அப்படின்னு எடுத்துட்டாக்கா, இலை தின்னும் பூச்சிகள், இந்த இலைகளை வந்து முழுமையாக அது வந்து சாப்பிட்றோம். அதை வந்து இலையுண்ணின்னு சொல்லுவோம். அட்டைவா பேபரிசெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பூச்சிகள்லாம் இருக்குது. அந்த பூச்சிகள்லாம் வந்து இலைகளெல்லாம் சாப்பிட்டு மரமே ஒரு எலும்பு கூடு மாதிரி ஆக்கிரும். எப்படி எலும்பு கூட மாதிரி தெரியும் அப்படின்னாக்கா, இலையெல்லாம் போயிடும், அந்த நரம்புகள் மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ அந்த மரமே வந்து அந்த வெறும் நரம்புகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கும். எப்படி நமக்கு மனுஷனுக்கு எலும்பு கூடு மட்டும் தெரியுதோ, அது ஸ்கெலினைட்டைசர் அப்படிம்பாங்க, அந்த பூச்சி வந்து அப்படி பாதிப்பை செய்யும். மேலும் தண்டு தொலைப்பான்களும் இதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அவங்க வந்து தண்டை தொலைச்சி உள்ளே போய் உட்காந்து அதோடைய குட்டிகளை வந்து பெருக வைப்போம். அப்போ என்னாகும், அந்த மரம் வந்து முக்கியமாக உள்ளே இருக்கிற பகுதியில் அத்தனையும் சாப்பிட்டு போடும். அப்போ என்னாகணும், மரத்தோடைய குவாலிட்டி பெருமளவு குறைஞ்சிரும். அது எதுவுமே பண்ண முடியாது. அந்த மரங்களுக்கு வந்து விலையும் போகாது. அப்புறம் வந்து அது என்னாக விறகுக்கு தான் போகும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த தேக்கு மரங்களாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைகள். இந்த தண்டுகளை பண்புன்ற பூச்சிகளை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னாக்கா, அந்த துளைகளில் வந்து நம்ம ஏதாவது ஒரு உயிரி கட்டுப்பாட்டு

பூஞ்சையை செலுத்தணும். அதில் முக்கியமாக வந்து பிவேரியா பேசியானான்னு ஒரு பூஞ்சை இருக்குது, ட்ரைகோடர்மாங்கிற ஒரு பூஞ்சை இருக்குது. இந்த பூஞ்சையில் வந்து நம்ம அந்த துளைகளை புட் செலுத்தி அதுக்கப்புறம் வேம்பு எண்ணெயை மேலே பூசி இல்லைன்னா களிமண்ணையும் போட்டு அதை அடைச்சிருவோம். அப்படி அடைச்சோன்னா கொஞ்ச நாள் அந்த பூச்சிகள்லாம் செத்து போயிடும். அப்படி செத்துருச்சோனாக்கா மறுபடியும் மரங்கள் வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். மேலும் வந்து இந்த தேக்கு மர தோட்டங்களில் ஒலிப்பொறி அப்படின்னு ஒன்று வைக்கலாம். அது ஒரு சின்ன சாதனம் தான், லைட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒலிப்பொறி நம்ம வச்சோம்னா இந்த பூச்சிகளிலிருந்து வரக்கூடிய இந்த புழுக்கள் அவைகளை வந்து பெருமளவு நம்ம குற்றப்படுத்திடலாம். எப்படின்னாக்கா அந்த பெரிய வகை பூச்சிகள் இந்த அந்து பூச்சிகளெல்லாம் வந்து இந்த லைட் ட்ராப்பு அதாவது இந்த ஒலிப்புறையை வந்து அட்ராக்ட் பண்ணி வரவழைச்சு அந்த பூச்சிகளை வந்து இந்த ஒலிப்புறையில் சேர்த்து அப்புறம் அந்த பூச்சி வந்து மேற்கொண்டு வளராமல் அல்லது பறக்காமல் உள்ளேயே வச்சு மூடிடும். இந்த ஒலிப்புறையை வந்து நம்ம விவசாயிகள் வந்து அவங்களவே சாதாரணமாக செய்யலாம். எப்படின்னாக்கா சாதாரண ஒரு தண்ணி கேன் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த 25 லிட்டர் கேன், அது மேலே ஒரு பனலை ஒன்று வச்சு அதுக்கு மேலே ஒரு எல்இடி பல்ப்பு அல்லது நல்ல வெளிச்சம் தரக்கூடிய பல்ப்பு அந்த பல்ப்பு வச்சுட்டு அதையும் வந்து அந்த தோட்டங்களை இரவு நேரத்தில் வச்சிடணும். இரவு நேரத்தில் வச்சுட்டு அந்த வெளிச்சத்துக்காக இந்த பூச்சிகளெல்லாம் ஈர்க்கப்பட்டு அந்த பூச்சிகள் வந்து அந்த பனலில் விழுந்து கீழே அந்த கேனில் வந்து போய் சேர்ந்துடும். அந்த கேனில் கொஞ்சம் தண்ணி நம்ம வச்சிட்டோம்னாக்கா அந்த பூச்சிகள்லாம் உள்ளே போய் அந்த தண்ணியில் மூழ்கி அவை இறந்து போயிடும். இது ஒரு மெத்தட். இதனால் எந்த விதமான ஒரு சுற்றுச்சூழலுக்கோ வேறு எதுக்கோ பாதிப்பு இல்லாமல் நம்ம இந்த பூச்சிகளை இந்த மாதிரியும் நம்ம கட்டுப்படுத்தலாம். மேலும் வந்து நோய்களும் சிலதெல்லாம் இருக்குது இந்த தேக்கு மரத்தில். அது முக்கியமாக வந்து வேரழுகல் நோயின்னு வரும். அது வந்து நாற்றாங்கால்ல மெயினாக வரும். நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த நாற்றாங்கல்ல நம்ம வளர்த்தும் பொழுது அது பையில் வந்து ஓட்டப்படாமல் வச்சுருவோம். பையில் வந்து ஓட்டை இருக்கணும், சிறு துளைகள் இருக்கணும். ஏன்னாக்கா நம்ம தண்ணீர் ஊற்றும் பொழுது அதிகமான தண்ணீர் வந்து அதில் வெளியேறணும். அப்போ தான் அந்த ஈரம் வந்து இருந்துகிட்ருக்கும். நம்ம அந்த பைகளை வந்து ஓட்ட போடலையன்னா நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி வந்து அதுலேயே தேங்கி வேரழுகல் நோய் வர ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை வேரழுகல் நோய் வந்துருச்சுன்னா அப்புறம் மற்ற எல்லா நாற்றங்களுக்கும் பரவி நாற்றங்கால்களே வந்து இறந்து போயிடும். இதுக்கு நம்ம குணப்படுத்துறதுக்கு வந்து ரசாயன முறைப்படியும் குணப்படுத்தலாம். அந்த பபிஸ்டின் அப்படிங்கிற ஒரு பூஞ்சைக்கொல்லி இருக்குது, அது வந்து மிக குறைந்த அளவில் பயன்படுத்தணும். என்றைக்குமே வந்து விவசாய பெருமக்கள் என்ன கருத்தில் கொள்ள வேண்டுமானா இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளோ அல்லது ரசாயன பூஞ்சிக்கொல்லிகளோ பயன்படுத்தும் பொழுது மிக குறைந்த அளவில் தான் பயன்படுத்தணும். அதாவது 1 ml 1 லிட்டர் தண்ணியில் தான் யூஸ் பண்ணணும், அல்லது மிஞ்சி மிஞ்சி போனால் 2 ml 1 லிட்டர் தண்ணியில் யூஸ் பண்ணணும். ரொம்ப போடவும் கூடாது. ஏன்னாக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய பூஞ்சிக்கொல்லிகள் வெப்பத்தை டெவலப் பண்ணும். அந்த வெப்பத்தினால நல்லா இருக்கக்கூடிய நாற்றங்கள் உள்ள செடிகள் கூட இறந்து போயிடும். அந்த வெப்பம் தாங்கணும், ஏன்னா அதுக்கு வந்து மிக சிறிய செடிகள் தானே. இன்னொன்று வந்து நம்ம அந்த நாற்றங்கள் கூட சின்ன சின்ன செடிகளில் வந்து தண்ணீர் பாய்ச்சும் பொழுது ஃபோர்ஸாக பாய்ச்சக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு ஓஸ் பைப் வச்சு சருன்னு அடிக்கிற மாதிரி எல்லாம் அப்படி அடிக்கக்கூடாது. பூவாளிங்கிற தொட்டி உபயோகப்படுத்தணும். அதாவது ஒரு ஷவர் மாதிரி, பாத்ரூமில் குளிக்கும்போது ஷவர் நம்ம குளிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த பூவாளிலேருந்து அந்த தண்ணி வந்து ஒரு ஷவர் மாதிரி செடிகளுக்கு சென்றடையணும். ஏன்னாக்கா நம்ம ஃபோர்ஸாக அடிக்கும் பொழுது இந்த தேக்கு மரங்களுடைய சின்ன சின்ன செடிகள் வந்து உடஞ்சி போயிடும். அவளுடைய தண்டுகள் வந்து உடஞ்சி போச்சுன்னா அந்த உடஞ்சப்பட்ட பகுதியில் இந்த நோய்க்கிருமிகள் வந்து உள்ளே பூந்து நோயை உண்டாக்கும். அப்படி நோயை உண்டாக்குச்சுன்னா மேற்கொண்டு எல்லா விதமான நோய்களும் அதில் ஏற்படுத்தும். இதை வந்து விவசாய பெருமக்கள் ரொம்ப கவனத்தில் கொண்டு வரணும்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8220469 ஆகிய அலைபேசி

0: எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066313858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் வன பாதுகாப்பு துறையின் தலைவர் மற்றும் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் கூறும் தகவல்கள்.
1: இன்னொன்று வந்து எந்த விதமான தண்ணீரும் தேங்கி நிற்க கூடாது. நல்ல சுத்தமான மணல், நல்ல சுத்தமான மண், இது எதுக்குமே பயன்படுத்தணும். மணலும் அதில் முக்கியம்தான். மணல் இருந்தால் தான் அது நல்ல வேர்வெல்லாம் பிடிக்கும். இதெல்லாம் நான் எதுக்குன்னா நாற்றங்களில் பயன்படுத்த பற்றி சொல்கிறேன் நானும். இன்னொன்று அப்படியே ரொம்ப அந்த பெரிய பெரிய மரங்களுக்கு வந்து இது மாதிரி ஏதாவது நோய் ஏற்பட்டுருச்சுன்னா கந்தக கலந்த பூஞ்சைக்கொல்லிகள் அவை வந்து நல்லா கேட்கும். தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் கந்தகம் கலந்த நம்ம சாஃப் அப்படின்னு ஒரு பூஞ்சைக்கொல்லி இருக்குது, அதை நம்ம வந்து பயன்படுத்தினாக்கா பெரிய மரங்களுக்கு வேர்களுக்கு இந்த வாடல் நோய் அப்புறம் இலைத்துரு நோய் இதுக்களுக்கெல்லாம் இந்த கந்தகம் கலந்த பூஞ்சைக்கொல்லிகள் மிக நல்ல ஒரு பயனும் கொடுக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் அதிகமாக பார்க்குறது இலைத்துரு நோய் நிறைய பார்க்க வேண்டி வரும். தேக்கு மரங்களில் அந்த இலைகள் வந்து துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடும். அது ஓலிவியா டெக்டானே அப்படிங்கிற ஒரு பூஞ்சினால் ஏற்படக்கூடியது. இந்த இலை துரு நோய் வந்துருச்சுன்னா என்னாகும், அந்த பச்சையுமெல்லாம் போய் இலைகளை துருப்பிடிச்சு ஒளிச்சேர்க்கை பயன்படுத்த முடியாது. ஒளிச்சேர்க்கை இல்லைனாக்கா அந்த தேக்குக்கு தேவையான சத்துக்கள் போய் சேராது. அப்போ தேக்குக்கு வந்து சத்துக்கள் சேரலையனாக்கா என்னாகும், அந்த வளர்ச்சி வந்து பெருமளவு பாதிக்கும். அதனால் இந்த இலைத்துரு நோய் வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கந்தகம் கலந்த இந்த பூஞ்சை கொல்லிகளை வேரில் தான் பயன்படுத்தணும். இல்லை நான் ரசாயனத்துக்கே போக மாட்டேன், நான் வந்து அங்கே வேளாண்மைக்கு தான் போவேன் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக ட்ரைக்கோடர்மா விரிடிய இதுக்கு பயன்படுத்தணும். அது வந்து நீங்கள் எவ்வளவு வேணாலும் பயன்படுத்தலாம், எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது. அது திரவ வடிவிலும் இருக்கும், பவுடர் வடிவிலும் இருக்கும். நீங்கள் வந்து உயிர் முறையில் உயிர் உரங்களை பயன்படுத்தினாலும் அல்லது உயிர் கட்டுப்பாட்டு மூலமாக எந்த ஒரு பூச்சியோ அல்லது நோயை குணப்படுத்த முயற்சி பண்ணாலும் ஒரு விஷயத்த நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். அது வந்து உடனடியாக உங்களுக்கு தீர்வு தராது. ஏன்னாக்கா அவைகள் உயிர்கள், அவை வந்து மண்ணில் போகணும், அதோடைய செயல்பாட்டை செய்யணும், மேற்கொண்டு அது வந்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை பண்ணணும், இதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக செய்யும். அதனால் வந்து என்னாகணும், நம்ம இந்த உயிர் உரங்களை பயன்படுத்தணும், உயிர் கொல்லி பூஞ்சைகள் எல்லாம் பயன்படுத்தணும், எந்த பயனும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. உடனடி பயனெல்லாம் உடனடியாக தராது அது. அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உயிர்கொல்லி பூஞ்சைகள் அதாவது ட்ரைக்கோடர்மா விரிடி இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னாக்கா முதலில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட இலைகள்லாம் கீழே விழுந்துடும். கீழே விழுந்து புதிய இலைகள்லாம் தென்பட ஆரம்பிக்கும். அப்படி புதிய இலைகள் தென்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக நம்ம செயல்படவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி முறைகளெல்லாம் நம்ம பயிர்த்த போது கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாகும். மேலும் இன்னொரு தகவலுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, தேக்கு மரங்களுக்குன்னு சில வீரியம் மரங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னாக்கா அதனுடைய டூரேஷன், நம்முடைய அறுவடைக்கான காலம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வீரியமான மரங்களையெல்லாம் நம்ம கொண்டு வரும் பொழுது பொதுவாக தேக்கு மரத்துக்கோட அறுவடை காலம்னு பார்த்தாக்கா 20-25 வருஷம்லாம் ஆகும். ஆனால் இப்போ வந்து ஒரு 15 வருஷத்துலேயே நம்ம அதை அறுவடை பண்ணலாங்கிற மாதிரி சில மரங்களையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து திசு வளர்ப்பு தேக்கு அப்படின்னு ஒன்று எங்களுடைய நிறுவனத்திலே வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். வெளியிட்டிருக்கிறோன்னா அது நிறைய சோதனையெல்லாம் கலாய்

0: நாற்றங்கால ஆய்வு, அப்புறம் அதோடைய வளர்ச்சி, இதெல்லாமே சோதனையெல்லாம் பண்ணி அதை நாங்கள் விவசாயிகளுக்காக வெளியிட்டிருக்கிறோம். அதை நாங்கள் விநியோகமும் செய்கிறோம், ஒரு மானிய முறையில் விநியோகமும் செய்கிறோம். எங்களுக்கு வந்து நிறைய டிமாண்ட் வருது, விவசாய பெருமக்கள் வந்து இந்த மாதிரி நாற்றுகள் எனக்கு கொடுங்கன்னு நிறையா வருது. நிறைய வருதுன்னா 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க அப்படின்லாம் வருது. இதனால் அவ்வளவு உற்பத்தி பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், சில தனியார் நர்சரிக்கு நாங்கள் அதை கொடுத்துருக்குறோம், எங்களுடைய லைசன்ஸை உபயோகப்படுத்தி கொடுத்துருக்குறோம், அவங்களும் விநியோகிக்கிறாங்க. இல்லை எங்ககிட்ட தான் வாங்க வேணும்னு நீங்கள் சொன்னாங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 15 நாள் எங்களுக்கு டைம் கொடுத்து எங்களுடைய இயக்குனர் மூலமாக மின்னஞ்சலோ அல்லது கடிதமோ அல்லது நேரில் வந்து அணுகி உங்களுடைய கோரிக்கையை, உங்களுடைய தேவையை, உங்களுடைய நிலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி தேக்கு வேணும்னு கேட்டாக்க அதை நாங்கள் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தருவோம். இதை வந்து ஒரு டிசி கல்ச்சர் அப்படின்னு ஒரு முறை, டிசி அப்படின்னு சொல்கிறது, டிசி அப்படிங்கிறது ஒரு அதோடைய பேருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேக்கோட ஒரு பேர். டிசி நாற்று வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து இந்த உயிர் உரங்களையும் வந்து இந்த தேக்குக்கு வந்து நல்லபடியாக பயன்படுத்தலாம். அதில் நல்ல உபயோகமான எவ்வளோ உயிர் உரங்கள் இருக்குது, பட் தேக்குக்குன்னு ஒரு சூட்டபிள் உயிர் உரம் அப்படின்னாக்கா செலக்டிவ் உயிர் உரம் அசோஸ்பைரலம் அப்படிங்கிற ஒரு உயிர் உரம் இருக்குது. அசோஸ்பைரலம்ங்கிறது நைட்ரஜன் நிலைவு நிறுத்தி தேக்குக்கு தேவையான நைட்ரஜனை சப்ளை பண்ணும், வளிமண்டலத்துலேருந்து சப்ளை பண்ணும். இதனால் என்ன ஆகுனாக்கா நீங்கள் மேற்கொண்டு எந்த விதமான நைட்ரஜன் உரங்களையோ அல்லது ரசாயன உரங்கள மாதிரி இந்த யூரியா இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அசோஸ்பைரலம் உட்புகுத்தினாலே அந்த தேக்கு வந்து தன்னைத்தானே அது நன்றாக திறமாக வளர்த்திக்கும். இன்னொன்று இந்த உயிர் உரங்கள் எப்படின்னாக்கா முழுமையாக அதுக்கு சென்றடையும், இந்த ரசாயன உரங்கள் வந்து பாதி தான் சென்றடையும், உயிர் உரங்கள் வந்து முழுமையாக அதோடைய செயல்பாட்டை அந்த தேக்கு மரங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து விவசாய பெருமக்கள் இந்த தேக்கு பயன்படுத்தணும்னாக்கா இந்த எல்லாம் கவனத்தில் கொண்டு வரணும். ஒன்று வந்து அது வீரியமான தேக்கு நாற்றா அல்லது அதோடைய குளோனா அல்லது சீக்கிரம் வளரக்கூடிய தன்மை உள்ளதா அப்படின்னு பார்க்கறதும், நோய் எதிர்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும், நம்முடைய நிலங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த தேக்கு மரங்கள் வருமா அப்படின்னு பார்க்கணும், அப்புறம் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உயிர் உரங்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கு நம்ம உறுதி செய்ய வேண்டும். இது எல்லாமே நம்ம பண்ணோம்னாக்கா இந்த தேக்கு மரத்தை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக எந்த விதமான பூச்சி மற்றும் நோய் தாக்கலேருந்து நம்ம நல்லபடியாக வளர்த்த முடியும். இந்த தேக்கு மரங்களுக்கான ஆலோசனைகள், இந்த தேக்கு மரத்துக்கான வீரிய நாற்றுக்கள் இவைகளையெல்லாம் நீங்கள் பெறுவதற்கு எங்களுடைய நிறுவனமான வன மரபியல் மற்றும் இனப்பெருக்க நிறுவனம் கவுளிபுரம் சாலையில் ஆர்எஸ்புரத்தில் அமைச்சிருக்கு. அங்கே வந்து நீங்கள் எங்களுடைய விஞ்ஞானிகள், அதுக்கான தேக்கு மரத்துக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறார்கள், அவங்ககிட்ட நீங்கள் அணுகினால் அல்லது எங்களுடைய இயக்குநரிடம் வந்து நீங்கள் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு தேவையான நாற்றுகளை நீங்கள் எளிதில் பெற முடியும். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் வன பாதுகாப்பு துறையின் தலைவர் மற்றும் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் கூறிய தகவல்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என். பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன். ரமேஷ்குமார்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆஃபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: நேர்களே, 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. முன்னதாக கேட்கலாம் செய்தி அறிக்கை.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 8:18. மனோரஞ்சிதம் திரை இசைப்பாடல் ஒன்று கேட்கலாம். குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: மனோரஞ்சம் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல் ஒன்று கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: உழவர் நேரத்தில் விவசாயிகளுக்கான அறிவிப்பு.
2: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாய பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 8:06:50. மனோரஞ்சிதம் திரை இசைப்பாடல் கேட்கலாம். கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

மனோரஞ்சிதம் திரை இசைப்பாடல்களின் தொகுப்பு 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லி அஞ்சலை தொடர்ந்து கேட்கலாம்.

0: नमस्कार स्पोर्ट्स कैन के आज के अंक में आज
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 8:30:40. மனோரஞ்சிதம் திரை இசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மண் வாசனை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மனோரஞ்சிதம் ஒலித்து கொண்டிருக்கும் நேரம் 8:41:35. தொடரும் பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

மனோரஞ்சிதம் திரையிசை பாடல்களின் தொகுப்பில் அடுத்து உரிமை கீதம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது.

மனோரஞ்சிதம் திரையிசை பாடல்கள் தொகுப்பில் நிறைவாக இது நம்மாளு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 9:30. திரைகானம் ஒலிக்கும் நேரம். வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் திரைகானம் ஒலித்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் அலைப்பாயுதே, திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்க்கம் பாடியது.

திரைகானம் ஒலித்து கொண்டிருக்கும் நேரம் 9:48:10. திரைகானத்தில் தொடரும் பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல்.

திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். சிக்கில் பாஸ்கரன் அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டி டி பாலசுப்ரமணியம் அவர்கள் கட்டம். தொடக்கமாக வித்துலகு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மாயாமாளவ கௌளை ராகம் ஆதி தாளம்.

இனி நீதயராத என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை வசந்த பைரவி ராகம் ரூபகதாளம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசையில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிக்கில் பாஸ்கரன் அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டி டி பாலசுப்ரமணியம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி தொடர்கிறது. இனி நின்னே நம்மதினையா என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், சிம்மேந்திர மத்தியமம் ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

左だ

அரங்கிசையில் இதுவரை பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்டோம். சிக்கில் பாஸ்கரன் அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டி டி பாலசுப்ரமணியம் அவர்கள் கட்டம். இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 10:58. திரை இசைப்பாடல் ஒன்று, டி எம் சவுந்தரராஜன் பாடியது, ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திற்காக.

திரு இசை கேட்டீர்கள். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 11:45. நேர்களே, நிலையத்தில் நாளை ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசை, 6 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 மதுர கீதம், 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 இந்த நேரம் இனிய நேரம் சிறப்புரை, 8:30 மனம் விரும்புதே, 9 அரங்கிசை சென்னை அஞ்சல், 10 போவோமா ஊர்கோலம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா, 10:30 கவிதையும் கானமும், 11 கேட்டாலே இனிக்கும் பி.ஏ. சிதம்பரநாதன் அவர்களின் வயலின் கேட்கலாம், மிருதங்கம் கோயம்புத்தூர் ஜி. பிரகாஷ். நண்பகல் 12 நிகழ்ச்சி நிலையை தொடர்ந்து 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை, 1:10 என்னுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், 2:30 ஊர்ப்புறத்திலே, 2:55 வானிலை அறிக்கை, நாளை மாலை 5:30 திரை இசை, 6 நிகழ்ச்சி நிரல், 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:10 மாவட்ட செய்திகளை தொடர்ந்து தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி வேளாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின்

மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 செய்தி சுடர், 10 அரங்கிசை திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 11 நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, நிலையத்தில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள்.